நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 9 2026 ஆண்டு ஜூன் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. முதலில் குரலமுதம் கேட்கலாம்.

0: வில்லை ஏறாக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் சொல்லை ஏறாக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 872 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை.
0: வில்லை ஏறாக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் சொல்லை ஏறாக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 872 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.
1: அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் 6:03 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. காற்றோடும் இசை ஊற்றோடும் இனிய பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். நீங்கள் எத்தனை முறை தோற்றீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எத்தனை முறை எழுந்தீர்கள் வென்றீர்கள் என்பதே முக்கியம். அதற்கு முதலில் நித்திரையில் இருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும் அல்லவா? நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடலாக டி கே புகழேந்தி இசையமைப்பில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் மனோவின் குரலில் இதோ இனிய பக்தி பாடல்.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:08 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல். மதிகொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை இங்கு. உற்சாகமான காலை நேர பொழுதின் அடுத்த பக்தி பாடல் TM சௌந்தரராஜன் இசையிலும் குரலிலும்.

உன்னில் தயக்கம் இருக்கும் வரை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிமிர்ந்து நில், துணிந்து செல், வெற்றி உனதே. பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:15 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் பாலாவின் இசையமைப்பில் பூவை செங்குட்டுவன் வரிகளில் ஸ்வர்ணலதாவின் குரல்.

நேற்றைய இழப்புகளை கடந்துவிடு, நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்கிவிடு நம்பிக்கையுடன். நேரம் 6:21 நீங்க கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். தொடர்மணிய பாடல் கண்மணி ராஜா இசையமைப்பில், கவிஞர் முகிலன் வரிகளில், மகாநதி சோபனா குரலில்.

நேரம் 6:27 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நேரம் சரியில்லை, இது திறமையில்லாதவனின் வெற்று பேச்சு. நேரம் போதவில்லை, இது வெற்றி வீரனின் உயிர் மூச்சு. இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாளில் இனிய நாளில் நம்மளுடைய வேலைகளை வெற்றியோடு தொடங்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை உங்களுக்கு நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடரும் இனிய பாடல் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில், கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம் வரிகளில், எஸ் ஜானகி குரலில்.

இன்பத்திலும் துன்பத்திலும் இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நிமிடம் நிரந்தரமில்லை. இந்த காலை பொழுது உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். நேரம் 6:31 நீங்க கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் யு வி அரவிந்தா ஸ்ரீராம் இசையமைப்பில், பி செந்தில்குமார் வரிகளில், கே ஜே யேசுதாஸ் குரலில்.

ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறக்கும். வாழ்க்கையில் காலம் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம். அதில் எழுதுவதா, வரைவதா, கிறுக்குவதா, இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில்தான் உள்ளது. சிந்தித்து செயலாற்றுங்கள். நேரம் 6:37 ஆயிட்டிருக்குங்க. கிரீடிங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் தொடரும் இனிய பாடல்.

0: எல்லாம் முடிந்தது என்றார் முடிவில்லாதவர்.
1: நீர் இருக்கும் வரை வேர்கள் ஓய்வதில்லை, மனதில் வலிமை இருக்கும் வரை மனிதன் தோற்பதில்லை. அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் எஸ் சரளா பாடிய பாடல்

0: நேரம் 6:45. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து

0: இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்துட்டு வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளோடும் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிருக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
1: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்கிறேன்.
1: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டை

0: மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வளர்த்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது பழங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள வெங்கட்ராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டாம்பாங்க. நல்லா நிறைய சாப்பிட்ட பிறகு ஒரு சத்தம் ஏப்பம் கூட வந்துடுச்சும்பாங்க. ஏப்பம் என்பது இயல்பானது தான். நாம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட காத்தையும் சேர்த்து முழுங்குறோம். அது வயித்துல சேருது. அவசர அவசரமா சாப்பிடும்போது, பேசிக்கிட்டே பரபரப்பா சாப்பிடும்போது காத்தையும் சேர்த்து முழுங்குறோம். இப்படி வயிற்றுக்குள் சேகரமாகும் காத்து தான் ஏப்பமா வெளியேற்றப்படுது. சில பேர் பொது இடங்கள்ல கூடியிருக்கும் சமயத்துல சத்தமா ஏப்பம் விடுவாங்க. அது அவ்வளவு நல்ல செயல் அல்ல. அதே மாதிரி அடிக்கடி ஏப்பம் விடுறதும் அல்லது ஏப்பம் வர்றதும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதா அமைஞ்சிடும். அடிக்கடி கொழுப்பு நிறைந்த எண்ணெயில பொரித்த உணவு உண்பது, காற்றடைத்த குளிர்பானங்களை அதிகமாக குடிப்பது, சரியில்லாத உணவு பழக்கத்தை மேற்கொள்வது போன்ற காரணங்களால ஏப்பம் உண்டாகும். வெங்கட்ராமனையா, உங்களுக்கு ஏப்பம் வருதா? உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் கிடையாது. புகைப்பிடிக்கும் போதும், வெத்தலை பாக்கு புகையிலை போடும் போதும், காஃபி டீ பால் தண்ணி குடிக்கும் போதும் தன்னை அறியாமலேயே காத்தையும் சேர்த்து முழுங்கிடுறாங்க. இப்படி உள்ளே போகும் காத்து பிறகு ஏப்பமா வெளியேற ஆரம்பிக்குது. காலிஃப்ளவர், பிரக்கோலி, பீன்ஸ், முளகட்டிய பயிர்கள் உள்ளிட்ட வாயுவை உற்பத்தி செய்யும் உணவு வகைகளை ராத்திரி நேரத்தில் சாப்பிடுறது ஏப்பம் ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கு. பிறந்த குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கும்போது இதுபோல காற்று அதிகப்படியாக முழுங்கிடும். குழந்தைகள் வயிற்றில் காற்று சேர்ந்தாலும் சிரமந்தான். இதுக்காகத்தான் பால் குடித்த குழந்தைகளை, சாப்பிட்ட குழந்தைகளை வயதான பெண்மணிகள் தோளில் சாய்ச்சி முதுகில் தட்டுவாங்க. ஒரு வகையில் இயற்கையில் நமக்கு கிடைத்திருக்கும் தற்காப்பு வழிதான் ஏப்பம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. உணவு குழாயின் மேற்புறம் கீழ்ப்புறம் ரெண்டு புறமும் சுருக்கு தசையாலான 2 கதவுகள் இருக்கின்றன.

0: கதவு உணவு குழாய்க்கும் இறைப்பை குழாய்க்கும் இடையில் எல்லையா இருக்குது. உணவுடன் முழுங்கின காத்து குறைவா இருந்துச்சுன்னா செரிக்கப்பட்ட உணவுடன் கலந்து சிறுகுடலுக்கு போயிடும். காற்றின் அளவு அதிகமா இருந்தா தான் பிரச்சனை ஏற்படும், அதாவது பயிர் உப்பி பெருசாயிடும். இறைப்பையில காற்றின் அழுத்தம் அதிகரிக்கும் போது அதை வெளியேற்ற வழி தேடுது. அப்படி இறைப்பை தசைகள் மேல் நோக்கி தரும் அழுத்தம் தாங்க முடியாமல் உணவு குழாயின் கீழ்ப்புற கதவு மேல்புற கதவு ரெண்டும் திறந்துடுது. இப்படித்தான் இறைப்பையில் இருக்கும் காத்து ஏப்பம் என்ற பெயரில் சத்தத்துடன் வாய் வழியா வெளியேற்றப்படுது. வெங்கட்ராமன் ஐயா, ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம், எதையும் அளந்து சாப்பிடணும். நல்லா இருக்குன்னு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது, வயிற்றுல இடம் விட்டு சாப்பிடணும், வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். செரிமானமாக கூடிய உணவு வகைகளை தான் சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்க கூடாது. நொறுக்கு தீனிகளை, எண்ணெய் பலகாரங்களை, தயார் நிலை உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும். நம்மூர் சிறுதானிய உணவு வகைகள் மிகவும் நல்லது. நமது அன்றாட உணவுல ஒரு வேளையாவது சிறுதானிய உணவா இருக்கணும், அதை மறந்துட்டோம். அதனால நிறைய உடல் உபாதைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பழச மறக்காதீங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

அன்புடையர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். எஸ் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலையில் வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், குமரா குமரா எந்திரி குமரா அப்படிங்கிற மாதிரி. எஸ் நிச்சயமா இந்த நாள் இணைய நாளாக அனைவருக்குமே அமையணும். நிறைய பேர் நிறைய கணக்குகள் பண்ணி வச்சிருப்போம். இந்த நாளில் வந்து நம்ம இவ்வளோ பெரிய வேலைகள் எல்லாம் செய்யணும், நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய கனவு, நம்மளோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நெடுங்கால பயணமெல்லாம் கூட நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. செடியை, ஒரு விதையை ஊன்றி செடியை அப்படியே மரமா வளர்த்தெடுக்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளா வளர்த்தெடுத்துட்டு போயிட்டே இருங்க. நிச்சயமா அது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் மனசுல விட்டுறாதீங்க. எஸ் இந்த இணைய காலை வேளையில வணக்கம் சென்னையில சுபமான பாடல்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல ஒரு கேள்வியும் காத்துட்டு இருக்கு. இன்னும் சில தகவல்களும் பத்தி நம்ம பேச போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பட்டை கிளப்புற மாதிரி ஒரு கான்பிடன்ட் கொடுக்கிற மாதிரி, நமக்குள்ள ஒரு வீரம், நமக்குள்ள ஒரு ஆற்றல், நமக்குள்ள ஒரு நம்மளே கண்டுபிடிக்க முடியாத பல திறமைகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே வெளியில கொண்டு வர மாதிரி சூப்பரான ஒரு பாடல் தாங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்புல, மாரி செல்வராஜ் வரிகள்ல, வி எம் மகாலிங்கம் குரல்ல இந்த பாடல். பைசன் காலமாடன் திரைப்படம்.

ஒரு விளையாட்டு வீரன் தன்னுடைய திறமையை உணர்ந்து அப்படியே ஹீரோயிசம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நமக்குள்ளும் பல திறமைகள் இருக்குல்ல, அதை நாம ப்ரௌடா நினைச்சு அப்படி ஒரு வீர நடை போட்டு அப்படி திருள்ள நடந்து போன புழுதி கிளப்பி அப்படி பறக்கணுங்க. 7:08 தாண்டி குறிச்சி ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேங்க. பேசுக்கன்னா பேசு, பாட்டெல்லாம் சம மாசு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ், அடுத்த படலும் உங்களுக்காக வந்து பராசக்தி நியூ திரைப்படத்துல இருந்து நமக்கான காலம் சச்சுக்கு சச்சுக்கு சச்சுக்கு அந்த படம் தான் வர காத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நம்மளோட சென்னை எஃப்எம் 91.4 முகநூல் பக்கத்துல அழகான ஒரு கேள்வி கேட்க போற. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஃபிஃபா உலக கோப்பையில ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சது யாரு யாரு யாரு? இந்த கேள்விக்கான பதில நீங்க டெக்ஸ்ட் பண்ணி பதில் சொல்லுங்க. கூடவே காலையில வந்து மானியத்தை இணைய போட்டு வணக்கம் எல்லாம் சொல்லி அப்படியே அன்பு மழையை பொழுவீங்களா? அதுவும் வழக்கமா செஞ்சிருக்க நம்மளோட நேயர்களுக்காக. ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில அறிவோட வரிகள்ல வேல்முருகன் மற்றும் ஹரிச்சரண் நாகாஷ் ஹசீஸ் இவங்க இணைந்து பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் தான் உங்களுக்காக. இதோ பராசக்தி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கிழக்கு 101.4 செம்மதுளே.

வணக்கம். சென்னை கேட்டு இருக்கிற நேரம் 7:13 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னைக்கு மற்றொரு முக்கியமான நாள், யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன் இந்த பர்டிகுலர் டே வந்து பர்டிகுலர் டேல நம்ம செலிப்ரேட் பண்றோம் அல்லது வந்து கவனத்தில் கொள்றோம் அப்படிங்கறதுக்கான பொருள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம், அதுதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே அப்படிங்கிறது ஆண்டுதோறும் June 23 இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது. சமுதாயத்திற்கு பொது ஊழியர்கள் ஆற்றக்கூடிய சேவையை அங்கீகரிக்கவும் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. அவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிற ரொம்ப பெரிய நெட்வொர்க், அது பப்ளிக் கூட சேர்ந்த ஒரு விஷயம். இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைகிறதுல பொதுத்துறை ஊழியர்களோட பங்களிப்பு போற்றுவதும் நல்லாட்சியை மேம்படுத்துவதும் இதனுடைய முக்கியமான நோக்கமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொது நிறுவனங்களை மாற்றுதல், அதாவது புதுமை பங்கேற்பு மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். இதோட சேர்த்து நம்மளோட கேள்வி என்னப்பா முகநூல் பக்கத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபிஃபா உலக கோப்பையில ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சது யாரு யாரு யாரு அப்படின்னு எக்கோ மாதிரி வருதுல. இந்த கேள்விகளை முதல்ல தட்டி விட்டுக்கிட்டு வாங்க, பதில்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்காக அடுத்த பாடல், யாருடைய பாடல், என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமரன் திரைப்படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல அறிவோட வரிகள்ல அறிவோட குரல்லயே இந்த பாடல் வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே சம்மத்தூளே.

போயிடும். எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக துணிவு படத்துல இருந்து சில்லா சில்லான்னு வர காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா சில்லா அந்த பாடலை கேட்டு பாருங்க, செம்ம பாசிட்டிவான ஒரு விஷயம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஃபிஃபா உலக கோப்பையில ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சது யாரு, இந்த கேள்விக்கான பதில் சொல்லிக்கிட்டே இருங்க.

தம்பி ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பா, நீ தான் பதிலை சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற உங்களுக்கு ஃபீல் தெரியுது. கண்டிப்பா அடுத்த வாட்டி சொல்லிடுவோம். இப்போதைக்கு இந்த பாடலோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கலமே இசம்மதுளே. We'll be right back.

0: இருப்பது ஒரு லைஃப். ஏன்பா வந்து எல்லாருக்கும் சண்டை போட்டுக்கிட்டு கோவத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாட்டில் கேட்டு முடிச்ச நேரம் 7:26 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4 வணக்கம் சென்னை. Yes, the real fact is like that. அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை. ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு விரோதம் அப்படிங்கிறது வந்து எனக்குமே இருக்கக்கூடாது, யாருக்கூடையும் இருக்கக்கூடாது. சொந்த மொதமா இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், அல்லது தெருவில் இருக்கலாம், யாருக்கூடமே இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறது மட்டும் தான் உலகத்தோட மிக முக்கியமான பிரதானமே அன்பு பாசம் நேசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஸ், அதே அன்பு பாசத்தோட நீங்களும் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் வந்து ஜெயிலர் படத்துல இருந்து வந்து ஹுக்கும் தலைவர் அளப்பற அந்த பாடல் தான் வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இசமைப்புல இதோ உங்களுக்காக தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: நினைச்சண்ட துண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குது, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல், அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்ப்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்ப்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது. இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவு தான். இப்போ 40 மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு. மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 மருந்துகள் இருக்குது தான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை

மறுபடியும் உடம்புக்குள்ள செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை, வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும், சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்குறது இல்லை, அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது, அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணினேன் டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார்.

0: உடம்பு குண்டாக இருக்குது, அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான். என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணுன்னு டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு. முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
3: அன்பு நேயர்களே, நேரம் சரியாக 7:34 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க, வணக்கம் சென்னை. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். முகநூல் பக்கத்துல சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய FIFA உலக கோப்பையில ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சது யாரு அப்படிங்கறதா இந்த கேள்விக்கான பதில் வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து அதே முகநூல் பக்கத்துல கேள்வி பதிவிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் கோல் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிருப்பாங்களோ, ஒரு கிலோமீட்டருக்கு கணக்காக பார்க்கும்போது ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கிடையாது. பட் மேட்சை ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரத்தில் ரொம்ப ரொம்ப சீக்கிரமான நேரத்தில் வந்து அந்த கோலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கும். நம்மளோட நேயர்கள் முகநூல் பக்கத்தில் அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல அடடா பதில் சொல்லியிருக்கா, அது சரியா தவறாடுங்க, அப்புறம் பார்க்கலாம் என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மர்டியஸ் கலார்சா பராகுவே நாட்டினுடைய வீரர். இவர் 64 வினாடிகளில் மேட்ச் தொடங்கி 64 வினாடிகள் அடிச்சு தூக்கி இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நரேஷ்குமார் வைஷு, ஹாய் குட் மார்னிங் டு ஆல், அண்ட் ஹாய் ஆர்ஜே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னோட ஆன்சர் இஸ் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இவங்க வந்து வேற பதில் சொல்றாங்க, மெஸ்ஸி தாங்க ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாரு, இதான் ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சிருக்கிற வீரர் அப்படின்னு. ஓ, என்ன மாறி மாறி இருக்கு, ஆனால் சரியா தவிர அப்படிங்கிறத பின்னால கடைசியாக பார்க்க போறோம். அதுக்கப்புறம் குணாலன் அண்ணாமலை இவர் சொல்றாரு, பதில் லியோனல் மெஸ்ஸி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே போல பாபு முள்ளக்காடு, வெரி குட் மார்னிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு, எல்லாம் பதில் சொல்ற எல்லாருக்கும் உங்களுக்கு தான் நினைச்சேன். அன்புராணி, குட் மார்னிங் ஃப்ரம் அன்புராணி, ஹவ் ஏ ஜாய்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டியஸ் கலாசா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஸ், இது கூட இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். சிவன் அருண், பராகுவே அணியினுடைய மத்தியாச கலாசா அவர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தாங்க வந்து அதிவேக கோலை அடிச்சிருக்கிற வீரர், சாதனை படிச்சிருக்கிறாருங்க இந்த ஃபிஃபாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லூயிஸ் செல்வராஜ் அவரும் வந்து மத்தியாஸ் கலாசா அவர் தான் சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் சாமினி, குட் மார்னிங் அப்படிங்கிறத மட்டும் பதிவிட்டு இருக்கிறாங்க பதில காணும். ரமா வந்து சொல்கிறாங்க கோடம்பாக்கத்துலேருந்து, லயனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பதில் இது வரைக்கும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கா, அதுல யாருதான் சரியான பதிலா இருக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல, நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். அதுக்கப்புறம் பால ஜெயச்சந்தர் சொல்றாரு, இனிய அன்பான காலை வணக்கம், செய்தியிலிருந்து பேசுறேங்க, என்னுடைய பதில் மாத்தியஸ் கலாசா அப்படின்னு சொல்றாரு. இவர் தாங்க 64 செகண்டுக்குள்ள ஒரு கோல் அடிச்சு இந்த வருடத்துல இதுவரை சாதனை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதே போல புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் வணக்கத்தை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய பதில் அப்படிங்கறத வந்து என்னப்பா சொல்றாருன்னா, இவரும் வந்து மாத்தியஸ் கலாசா தான் சொல்றாரு. குடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவரும் வந்து அதே பதில சொல்லியிருக்காரு. அண்ட் ஜீவா புதுப்பட்டையிலிருந்து சொல்றாரு, புதுப்பட்டியிலிருந்து அந்த ஆன்சர் இஸ் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாரு. அள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ ரெண்டு பேருக்கு வந்து மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பதில் அந்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரு பதில் தோணும், அந்த பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லலாம். அடுத்த பாடல் மாமன்னன் படத்துலேருந்து உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்குங்க, கொடிப்பறக்கிற காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் யுகபாரதி வரிகளில் இந்த பாடல் உங்களுக்காக. ஏஸ், தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர் சம்மதுளே.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: வணக்கம் ஜெய, கேட்டு இருக்கிற நேரம் 7:42 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னைக்கு இன்னொரு டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஆண்டுதோறும் June 23 இன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. எஸ், 2026 குறிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொண்டாட்டம் சர்வதேச ஒலிம்பிக் குழு அதாவது IOC நிறுவப்பட்டதன் 132 ஆண்டு நிறைவை குறிக்கிறதோட உலகளாவிய உடற்தகுதி, சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்துவதில் விளையாட்டினுடைய சக்தி ஆகியவற்றை வந்து வலியுறுத்துகிற ஒரு விதமாக தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. கண்டிப்பாக ஸ்போர்ட் அப்படிங்கிறது, விளையாட்டு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து ரெண்டு விதமாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மென்டலி, ஒன்று இன்னொன்று ஃபிசிக்கலி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே அவசியங்க அப்படின்னு உணரும் போது தான் அதனுடைய வலிமை என்ன, ஆற்றல் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்த மாதிரி விளையாட்டை ஊக்குவிக்கும் போது கண்டிப்பாக வந்து உடல் தகுதி மனத்தகுதி இது ரெண்டுமே வந்து வலுப்படும் போது கண்டிப்பாக ஒரு ஆற்றல் மிக்க மனிதனாக இந்த சொசைட்டியில் நம்ம வந்து வளர முடியும் அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். இந்த இனிய காலை

பாசிட்டிவாக கிளம்பி ஓடிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கையில் எடு பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் பீம் திரைப்படத்தில் உங்களுக்காக ஒரு பாடல். சீன் ரோல்டன் இசையமைப்பில் அறிவோட வரிகளில் அறிவோட குரல்லையே இந்த பாடல் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுளே.

சென்னை உங்களுடன் அன்பு சகோ சங்கர் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கேன். சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சது யாரு அப்படிங்கிறது அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் வந்து ரெண்டு விதமா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒன்னு வந்து லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க, அண்ட் இன்னொன்னு மேத்யூஸ் கலாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ யார் தாங்க சரியான பதில் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கூட அடுத்தடுத்த நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராம கோபி சொல்றாரு, இந்த உலக கோப்பையில பராகுவே அணியுடைய சேர்ந்த மேத்யூஸ் கலாஸா அவர் தாங்க வந்து ஆட்டம் தொடங்கி 64 செகண்ட்ஸ்லயே வினாடிகள்லயே வந்து 65வது கோல், அதாவது 65வது வினாடியில் கோல் அடிச்சு அசத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. மாலினிதேவி அருணாச்சலம் அவங்க சொல்றாங்க, வணக்கம், பதில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே தான் என்னோட பதிலும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொன்னவரோட பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல பார்த்தசாரதி முனியஸ்வாமி சொல்றாங்க, குட் மார்னிங் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் கலாஸா அப்படின்னு சொல்றாரு. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து இவர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வணக்கத்தையும் சொல்லி

லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாரு. அட்டட்டா மறுபடியும் இப்படி ஒன்று அப்படி ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் மயிலை பட்டாபி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பதில் மாத்தியஸ் கலாசா தாங்க சரியான பதில் அப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருக்காரு. கேசவன் இணைய காலை வணக்கத்தோட காஞ்சிபுரத்திலிருந்து காலை வணக்கத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்காரு. பதிலக்கானோ அண்ட் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனிய காலை வணக்கம், பதில் லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம், அன்பு சகோதரர் சங்கர் பிரியனுக்கும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேலப்பேடு தயாளன் இனிய காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி லியோனல் மெஸ்ஸின்னு சொல்கிறாரு. இதங்க மெஸ்ஸியோட பேர் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருவேளை சரியான பதில் அதுவாக இருக்கப்போ அப்படின்னலாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். என்ன அப்படிங்கிறது பின்னால பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்காக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பு வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுலே.

ஏதோ ஒண்ணு கொடுக்கத்தானே அடுத்த நாள் வருது, நல்லது நீ நடக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு ஓடு அப்படிங்கிற சூப்பரான வரிகள் எல்லாம் அந்த பாடல வந்துச்சு பாத்தீங்களா. அதே போல நாகராஜ் கோவை மாவட்டத்திலிருந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரும் வந்து லயோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா அப்படின்னு சொல்றாரு. புண்ணியமன் மேடம் வண்ணை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர்களுக்கு இனிய வணக்கம், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் மட்டும் பதிவு பண்ணி கிளாப்ஸ போட்டிருக்காருங்க. பதில் சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப்ஸ வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அண்ட் வனிதா இனிய காலை வணக்கம், தீநகர் வனிதான் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டி ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் சொல்றாரு. சூளை ரீஜா மனோகரன் வந்து என்ன சொல்றாங்க, பதில் சொல்றாங்களா தேடி பார்த்தா பதிலுக்கு அடகுப்பா. ரவிச்சந்திரன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக்கிட்டு, இவரும் வந்து பதில் சொல்லலை, நிறைய பேர் பதில் சொல்லலை அப்படிங்கிற போது தெரியுது. எதுக்குப்பா இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு குழப்பமா பண்ணல, ஏற்கனவே ரெண்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி காலை வணக்கத்தை மட்டும் சொல்லி உற்சாகப்படுத்துவோம் நேயர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வைத்தியநாதன் மோகன் மத்தியஸ் கலாசா அப்படின்னு சொல்றாரு. அண்ட் திருமூலஸ்தானம் வீர சுந்தரி பதில் லயோனல் மெஸ்ஸின்னு சொல்றாங்க. மந்திரமூர்த்தி இவர் நாகர்கோயில இருந்து சொல்றாரு, லயோனல் மெஸ்ஸி தாங்க என்னுடைய பதில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே போல மதுரை சோ சண்முக சுந்தரம் இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாமல்லத்துல நான் தாங்க அப்படின்னு சொல்றாங்க, பதில் சொல்லல அவரு, அவரோட பேரை சொல்றாரு. எஸ் மக்களே, நீங்க வந்து ரெண்டு விதமான பதில் சொன்னீங்க. இப்ப சரியான பதில் என்ன அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்தே நானும் சொல்ல போறேன். எஸ் நிறைய பேர் சொன்ன மாதிரி பராகுவே அணியினுடைய அந்த வீரர் மேத்யஸ் கலாசா, இவர் தாங்க வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகி இவர் 64 seconds வந்து கோல் பண்ணிருக்கிறாருங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, சும்மா வார்ம் அப் மாதிரி அப்படி ஓடிக்கிட்டு இருந்திருப்பாங்க, இப்ப தானே மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க கிரவுண்ட்ல. அந்த கேப்பை பார்த்து அடிச்சு துங்கினாரு பாருங்க ஒரு கோல் அப்படிங்கறதா வந்து ஃபாஸ்டஸ்ட் கோல் இந்த ஃபிஃபாவில் அப்படின்னு சொல்றாங்க. பதில் சொல்ல அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வேற விதமான பதில் சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா நீங்க இந்த போட்டியில கலந்துகிட்ட பதில் நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு முன் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கலாம். சோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பீஸ்ட் படத்துல இருந்து உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் கு கார்த்திக் வரிகள்ல விஜய் அவர்கள் பாடியிருக்க பாடல் தான் உங்களுக்காக. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ FM 101.4 கிழமை சமதுலை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ஆம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன் வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட மீண்டும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் தாங்க. எஸ் 8 ஆச்சுன்னவே என்ன கவனத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் டைமில் மார்னிங் டிஃபன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா அம்மா கூட சொல்கிறாங்க, ஆனால் அதை கண்டுக்கிறப்பலாம் அது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான். இல்லைமா இல்லைமா டைம் ஆயிடுச்சுமா போமா போமா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். பட் அது வந்து உடலுக்கும் மனதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கும். எனர்ஜி இல்லாமல் போயிடும் காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதுக்கு நமக்கு வம்பு? அதனால் காலையில் 8 ஆயிடுச்சுனாவே 8-9 எப்படியாவது சாப்பிட்றப்பா அப்படிங்கிற கவனத்தில் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் செமையான ஒரு பாடல் யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கி வர காத்துக்கிட்டு இருக்குங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் கென் கருணாஸ் வரிகளில் அவரே பாடியிருக்கிற பாடல் தான். ஏஸ் தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ FM 101.4 எங்கள் அமை சமதுளை.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: தொடர்ந்து

0: Broad reports the Pioneer. An engineer from Rajasthan used artificial intelligence to hack into the Rajasthan Public Service Commission portal and delete his competition for a government job, writes the Indian Express, highlighting the misuse of AI platforms. And finally, to enhance ease of commuting and strengthen availability of amenities, the NHAI is developing vehicle repair and puncture service facilities along national highways and expressways, reports the Asian Age. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says principle of nation first has been driving force behind India's transformation into a fast-growing, credible and reliable global power. President Draupadi Murmu to confer Padma Awards during second round of civil investiture ceremony at Rashtrapati Bhavan today. Uttar Pradesh government suspends four officials in connection with Lucknow fire incident. Four accused arrested. Four ships carrying fertilizers heading towards Indian ports after crossing Strait of Hormuz. Qatari authorities confirm death of 12 Indian nationals in Ras Laffan LNG explosion. And Lakshya Sen and Tanvi Sharma to lead India's challenge at US Open Super Badminton Tournament beginning today in California. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்ந்து கேட்கலாம் ரஷ் ஆர் ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள், மார்னிங் டைம் வைப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். சென்னையோட டிராபிக் கொஞ்சம் முன்னப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான சாலை விதிமுறைகளை கடைபிடிச்சு நமக்கும் சரி, நம்ம பக்கத்துல சிவனேர் வந்துகிட்டு இருக்கிறவங்களும் சரி, யாருக்கும் எந்த விதமான ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தாத வகையில சாலை விதிமுறைகளை சரியா கடைபிடிக்கணும் அப்படிங்கறத ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். சம எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடல், பொல்லாதவன் படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருங்க. எங்கேயும் எப்போதும் எஸ் அம்மையான ஒரு பாடல் இல்லையா? ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில். என்னப்பா பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிபி அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம், யோகி பி, சுனிதா சாரதி இவங்க இணைஞ்சு பாடியிருக்கிற இந்த பாடல் தாங்க கேட்க போறீங்க. சம எனர்ஜெட்டிக்கான சாங் தொடர்ந்து கிளங்குது ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே செம்மதுளே.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: எட்டு மணி 37 நிமிடம் ஆயிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கிறத விட செம்மையான பாட்டு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: சிட்டா பறந்துகிட்டு இருக்கிற நேரம் 8:42 ஆயிருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளி பகுதி அந்த இடத்துல வந்து நம்ம டிராபிக் எல்லாம் ஆக்கக்கூடாது. அதே போல ட்ரெயின் ஆரம்பம் அடிக்கக்கூடாது. லெஃப்ட்டுக்கா இண்டிகேட்டர் போட்டு ரைட்டுக்கா போகக்கூடாது. பயங்கர வேகத்தில் போகக்கூடாது. இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கணுங்க. ஏங்க மூச்சுக்கு 300 வாட்டி இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாகவே ஸ்கூல் ஜோனில் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. குழந்தைகள் மேலே யாருக்குமே வந்து ஒரு கருத்து இருக்கிற மாதிரி, ஒரு கவனம் இருக்கிற மாதிரியோ, அக்கறை இருக்கிற மாதிரியோ தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தினசரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவனிச்சுக்கிட்டு

அலைகிரா பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:48 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. சம ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ், சம ஜாலியான ஹாப்பி மூடான சாங்ஸ். ஏன்னா மார்னிங் டைம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அப்போதாங்க நம்மளுடைய கால்கள் வந்து ரொம்ப வேகமாக வீர நடை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் இல்லையா. அடுத்த பாடல் வந்து கொஞ்சம் சூப்பரான அப்படி இப்படினான ஒரு அருள் திரைப்படத்துல இருந்த பாடல். இந்த பாடல் எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு கொஞ்சலம் கொண்டாட்டமா ஒரு நக்கல் நையாண்டியமா கலந்த மாதிரி இருக்கும் சூப்பரா. ஸோ இந்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்புல வெறும் தோட வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் மதுமிதா இணைந்து பாடியிருக்காங்க.

நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு பாட்டு, அதாவது ஓப்புட வேற, இது எப்பாங்க சுப்பாங்க, அதுக்குள்ள அப்படி போட்டுக்கிட்டு ஒரு ஆடு ஆடுவாங்க பாருங்க, செம்மையா இருக்கும். தேவா இசையமைப்புல கபிலன் வரிகள்ல, சங்கர் மகாதேவன் குரல்ல இந்த பாடல் ஜித்தன் திரைப்படத்திலிருந்து. எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை சமதூளு. மீண்டும் 10:02 உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரேன் வர காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள ரெடியா இருங்க.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ஆம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ள எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலை ஏற்படுத்திய விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9446619913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

9 மணி 3 நிமிஷம் ஆயாச்சு. வந்தாச்சு நானும் கலார்ஜே வாசவி வித் தி ஷோ ரெயின்போ ராப். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த அழகான காலை பொழுதுல சூப்பர் சூப்பரான பாடல்கள்லாம் வந்து சங்கரனா பிளே பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதே வைப்ல நம்ம வந்து ரெயின்போ ராப்லையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவோட வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து காலையில பீக் ஹார், எல்லாரும் வந்து வேலைக்கு ஸ்கூலுக்கு அப்படி காலேஜுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போற நேரம். ஏற்கனவே அண்ணா சொல்லிட்டு தான் போனாங்க, எல்லாருமே வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஸ்கூல் ஜோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் ஜோன்ஸை தாண்டி போனீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஜோன்ஸ் இருக்கிற இடத்துலையுமே வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. ஏன்னா எல்லாருமே பரபரப்பா வந்து நேரத்துக்கு அவங்களோட அலுவலகத்துக்கு போய் சேரணும் அப்படின்ற அந்த அவசரத்தில் இருக்கு.

0: போது யாருமே வந்து நம்மள மாதிரியே தான் பக்கத்துல இருக்கவங்களும் அவசரத்துல போறாங்க அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன்றாங்க பாஸ். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல இருந்து கிளம்பிடும். ஸோ நீங்க எப்போதுமே உங்க வீட்டுல இருந்து கிளம்புற டைம்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்புனீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அவசர அவசரமா போய் ஏதாவது விபத்துல சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து நல்ல நிதானமா போய் சேரலாம். காலையில் இதுக்கு மேலே நான் வந்து கருத்து சொல்ல அட்வைஸ் சொல்ல விரும்பல. டைரக்டாக நம்ம வந்து சாங்குக்கு போயிடலாம். டிஷம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது. சுக்விந்தர் சிங் மற்றும் காயத்ரி பாடியிருக்காங்க. நாமத்துக்குமரோட வரிகளில் விஜய் ஆண்டனியோட துள்ளலான இசையில. ஸோ ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுலமா.
1: வெல்கம் டு தி கிளப்.

ஓகே, ஸோ சூப்பரான ஓப்பனிங் சாங் கேட்டாச்சு. அடுத்த பாடல் நமக்காக விஜய் ஆண்டனியோட இசையில, விஜய் ஆண்டனி அண்ட் ஜெயராஜகோபாலன் பாடியிருக்கிற அந்த பாடல் பழனி பாரதியோட வரிகளில் நான் அவனில்லை, புதுசாக வந்த நான் அவனில்லை அந்த திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க.

ரெயின்போ ராக்கெட்டு வைப் பண்ணிருக்க டைம்ல நம்ம அடுத்ததா கேட்க போறது நம்ம பிளேஸ்ல இருக்குது. சிவகாசி திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. திப்பு அண்ட் சோபா சேகர் பாடியிருக்காங்க, ஸ்ரீகாந்தேவோட இசையில வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நேரம் காலை 9:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நான் உங்க கிருத்திகா நெல்சன், சிங்கர், லிரிசிஸ்ட் அண்ட் அவிநாதன். நீங்க கேட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
2: சார், ஓபன் பண்ண உடனே நீங்க அப்படியே வேகமா வரீங்க.
3: அப்புறம்
2: சார், ரெண்டு பேருக்கும் ஹெல்மெட்?
3: நோ நோ நோ நோ நோ நோ ஹெல்மெட். அத போட்டா ஏன் அரிசி இல்லனா இருக்கு?
4: எஸ் எஸ், நோ ஹெல்மெட், மை ஃபேஸ் தெரியாது.
2: ஆமா, எனக்கு பேசவே தெரியாது. ஃபேஸ் தெரிஞ்சா என்ன தெரியல. நான்
5: லைட்ஸ் கேமரா ரோலிங்.

0: ஹேர் ஸ்டைல் கழியும் சொல்லிச்சு, இப்போ அது மண்டே கழிஞ்சிச்சு.
1: நீ கூட தான் ஃபேஸ் தெரியாதுன்னு சொன்ன, இப்போ மொத்தமாவே தெரியாம போச்சு.
2: வாகன ஓட்டி மட்டுமல்லாமல் உடன் செல்பவரும் தலைக்கவசம் அணியுங்கள். தர்மம் மட்டுமல்ல, தலைக்கவசமும் தலைக்காக்கும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

Rainbow Rap. Rainbow Rap.

ரெயின்போ ரேப்ல ரேப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே வைப்ல அடுத்து நம்ம கேட்க போற பாடல் கே எஸ் சித்ரா மனோ அண்ட் உன்னிமேனன் பாடியிருக்க அந்த பாடல் வைரமுத்தோட வரிகள் யாரகமனோட இசையில திருடா திருடா திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: வேண்டியதும் வைரங்கள் தானே வளமான தோளுக்கு
1: தங்க செருப்பு தானே கழிவாழ காலுக்கு
0: அவலங்கள் தானே பால் போதும் பல்லுக்கு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

ரெயின்போ ராப் கேட்டுட்ருக்கீங்க. 9:31 ஆயிடுச்சுக்குது. நம்ம பிளேலிஸ்ட்ல அடுத்து நம்ம ரேப் பண்ணுற மாதிரி கேட்க போகிற பாடல் தூள் திரைப்படத்துலேருந்து மாணிக்க விநாயகம் மற்றும் விது பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில், வித்யாசாகரோட இசையில். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்.

ரெயின்போ ரேப் கேட்டுருக்கீங்க. 9:36 ஆயிடுச்சுக்குது. நம்ம அடுத்து வைப் பண்ண போற பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோக் குத்து. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கமல்ஹாசன் பாடிய அந்த பாடல் இளையராஜோட இசையில வாலியோட வரிகளில் வந்துட்டே இருக்குது. கேட்டு நீங்களும் டான்ஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைஃபை ஜாலியாக வாழுங்க.

கொழுப்படுத்தா, அடுத்தவன் வரக்கழு குழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, பண்டைக்கு வந்தா சபால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாஜி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ.

கொழும்பு சாத்திரம் தெரியும், அதில் உள்ள சுச்சமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்து.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:43 ஆயிடுச்சு. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியை நம்ம கேட்க போற அடுத்த பாடல், இதுவும் ஒரு செம ஃபோக் தான், பட் டூயட் ஃபோக். முதல்வன் திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் அண்ட் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகள்ல ஏறக்குமாரோட இசையில. சோ ஸ்டே டியூன் வித் தி சூப்பர் கரவாடு சாங்.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ
2: ரெயின்போ ராப்
1: ரெயின்போ ராப்

9:49 45 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ரேப்ல சூப்பரான வைபான பாடல்கள். அடுத்து நம்ம கேட்க போறது அனிருத்தோட இசையில அனிருத் ரவிச்சந்தர், ஷான் ரோல்டன், விவேக் மெர்வின் அண்ட் எனோ கெங்கா பாடியிருக்காங்க இந்த பாடல் நமக்காக. தாராள பிரபு திரைப்படத்தில் வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
1: பாலசுப்ரமணியம், கங்கை அமரன் மற்றும் எஸ் பி சைலஜா அண்ட் சித்ரா பாடி இருக்காங்க. இளையராஜோட இசையில வைரமுத்தோட வரிகள்ல சூப்பரா இந்த பாட்டல். அதாவது சில சாங்ஸ் எல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் பழசானாலும் இப்ப கேட்டாலும் வந்து துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடணும் போல இருக்கும். அந்த மாதிரி பாட்டு தான் இந்த பாட்டு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நீங்களும்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதிலுரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445619133 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. உங்களோட மீண்டும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
2: நினைக்கிறேன்.
3: ஓகே ப்ரோ, பட் மோர் வர்க் சாரி ப்ரோ,
1: அப்படி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. எஸ் மக்களே, நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கபடி கபடி கபடி நாடுபுறம். ஒரு வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்களை நேயர்களும் நீங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்க போறீங்க. வாசுவி,
3: ஓகே, அப்ப இன்னைக்கு என்னையும் பார்ட்டிசிபென்ட் ஆக்கிட்டீங்க.
1: கண்டிப்பா, நிச்சயமா இந்த கேள்விக்கான பதில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 298600038 மற்றும் ஒரு எண் 295205554. முதல் நேயர் நம்மோடு, வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலதேவி பேசுறேன். முதல் நேரம் வந்துட்டேன்.
1: ஐயோ, சிக்கிட்டையா சிக்கிட்டையா அப்படிங்கிற மனசுலக்குள்ள ஓடுதுல்ல?
4: வெயில்
1: ஒரு பக்கம் காயற அளவுக்கு சுத்த விடுற பாருங்க. இப்ப
4: சொல்ற மாதிரி சொல்லுங்க.
1: சொல்ற

0: முதல் எழுத்து குரில் போ. ஆமா போ கிடையாது, வந்தவங்கள நாங்க யாரும் போ போங்கன்னு சொல்ல மாட்டோம்.
1: முதல்ல யாரெல்லாம் போன்னு சொல்லுவோமா? மாட்ட மாட்ட மாட்டோம்.
0: பொண்ணுக்கு வரக்கூடிய போ. பொண்ணு மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போல தொடங்கி டூல முடியுது. ஆமா நடுவுல வந்து
2: எத்தனை?
0: ஆமா ஆடு மாடு ஓடு தேடு நாடு வீடு.
1: சரிங்க,
0: தமிழுடைய அருமைங்க அது. எத்தனை டூல முடியுற வார்த்தைகள் இருக்கு பாருங்க. சோ போல தொடங்கி டூல முடியுது, நடுவுல வந்து நான்கு எழுத்துக்கள் இருக்கு. வெயில் காயிர நேரத்துல இந்த இடத்துல நம்ம போன வச்சுக்கீங்களா, சும்மா சுருண்டு விழுந்துற மாதிரி இருக்கும்.
2: வெறுப்பா
0: இருக்குல்ல. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, மரங்களை நட்டு வைக்கணும். பொட்டல் காடெல்லாம் இனிமே கண்ணில் படுத்துற விதைகளை தூவி விட்டு போகணும் மழை காலங்கள சரிங்களா?
2: நன்றி
0: நன்றி. வசவி முதல் கேள்விக்கான பதில வந்து நீங்க ஐயோ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு புரியாத மாதிரி முடிச்சிங்க. ஆனா அம்மா பாத்தீங்களா எப்படி அடிச்சு தூள் எழுதிட்டாங்க. அடுத்த கேள்வி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? குட் மார்னிங். குட் மார்னிங் கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணத்துல இருந்து பேசுறீங்களா? நலமா இருக்கீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பலமா இருக்குது கலாமா. உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? ரொம்ப ஈஸியா கேக்குறேன், சாப்பிடுற ஐட்டமா
1: கேக்குறேன்.
0: முதல் எழுத்து குரில் பூ, கடைசி எழுத்து டூ, அதே டூ தான். பூல தொடங்கி டூல முடியுது, சாப்பிடுற ஐட்டம் என்ன சொல்லுங்க
1: மக்களே. ஒரே ஒரு ஐட்டம்
0: அப்ப செக்க பக்க சுச்சு, அதெல்லாம் சொல்லப்படாது. கலம்பா நீங்க சொல்லுங்க. ரெண்டு எழுத்துமே பொருந்தல. நான் குரில் பூல தொடங்கி டூல முடியுதுன்னு சொல்றேன், உங்களுக்கு பூரி ஞாபகமா இருக்கு காலங்காத்தால.
1: நம்ம மத்த இட்லி தோசை பூரி இதெல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படிதான் சாப்பிடணும்.
0: எப்படிதான் சாப்பிட? கையில புட்டுதான் சாப்பிடணும். நல்ல முயற்சிமா,
1: காத்து வாக்கல.
0: அப்ப கூட கண்டுபிடிக்கலையே, அதான ஆச்சரியம். ஆனா அடுத்த நேர் உஷாரா கவனிச்சிட்டு இருப்பாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: வணக்கம.
0: வணக்கம்,
3: தேனில சொர்ணலதா பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நலமா இருக்கமா. சொர்ணலதாமா
3: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்கம்மா. பூல தொடங்கி டூல முடியற அந்த வார்த்தை என்னம்மா?
3: ரெண்டுமே
0: குரில் தான். குரில் பூல தொடங்குது, புன்னகைக்கு வரக்கூடிய பூ. டூல முடியுது, குரில் டூ.
1: என்ன
0: தெரியலையே, போங்க நீங்க சும்மா அப்படியே ஆவி பறக்க அப்படி எடுத்து வச்சுமனா.
1: ஆமா இல்ல, நிறைய வெரைட்டி கூட இருக்கு.
0: ஆமா
3: நிறைய வெரைட்டி இருக்கு.
1: ஆமாங்க,
0: ஒரு வெரைட்டி கூட எடுங்க ஞாபகத்துக்கு வந்து தொலைய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அம்மா. ஓகே, நல்ல முயற்சிமா.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. என்னங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லாமே போயிட்டாங்க. அடுத்த நேரத்துக்கு கேட்டலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம்,
0: அனந்தநாயகி மதுரையில இருந்து. மிக மகிழ்ச்சியமா இந்த கேள்வி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சொல்ல மாட்டேங்கிறாங்களே.
1: முதல் எழுத்து குரில் பூ,

0: வாழ்த்துக்கள், சரியான பதில். நன்றி. நேரம் 10:10 அப்படிங்கிற மாதிரி 10 மணி 10 நிமிடத்தை தாண்டி கிழிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM 91.4 கெட் செட் கோ. இன்னும் நிறைய எக்கச்சக்கமான தமிழ் வார்த்தைகள் கேள்விகளாக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கால் பண்ணி பேசணும், பதில் சொல்லணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2986-00-38 மற்றும் ஒரு எண் 2952-05-54. செம்மையான ஒரு பாட்டு உங்களுக்காக மாஸ்டர் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. வாத்தி ரைடு வாத்தி ரைடு வாத்தி ரைடு தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 91.4
1: இங்க எல்லாமே சமதுலை.

0: முன்னாடி
1: என்ன
2: சரி ராணியம்மா.

0: அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
1: ரைட், ராணியம்மா
2: சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கான வார்த்தை கேட்கவா?
2: சொல்லுங்க சார்.
1: முதல் எழுத்து குறில் வே, கடைசி எழுத்து இம்மு, மாமேல புள்ளி.
0: மாமேல புள்ளி, சரி.
1: ஆமா, மாமேல புள்ளி. ஏன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இம்முதான்,
0: அவ்வளவுதான்.
1: இதை மலை மேல புள்ளின்ற மாதிரி எங்கடா கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எட்டி பாக்குறீங்க
2: சார். நெடில குறில சார்.
1: முதல் எழுத்து குறில் வே, கடைசி எழுத்து இம்மு. ரெண்டு வார்த்தைகள் ஒரே ஓசையா இருக்கும். ஒன்னு திங்க முடியும், இதுல திங்க முடியாது. ஆமா, ரெண்டுமே ஒரே ஓசையா தான் இருக்கும். கொஞ்சம் உச்சரிப்பு மட்டும் மாத்திக்கணும். தமிழ்ல அந்த சிறப்பு இருக்கு. ஒன்னு திங்க முடியும், நல்லா ரசிச்சு ருசிச்சு திங்க முடியும். இன்னொன்னுல வந்து ஐயோயோ ஆபத்ரா சாபி ஓடுறா ஓடுறான்னு ஓடிடுவோம். What is that?
0: சங்கர், நான் வந்து ஒரு பிரேக் போயிட்டு வந்துருக்கேன்.
1: நீ அப்படி எல்லாம் எந்திரிச்சு ஓடப்படாது. அம்மாக்கு பக்க பலமா சொல்லீங்க. ராணி அம்மாக்கு, ராணி அம்மா இருக்கீங்களா? ஏன் தனியா போராடிக்கிட்டு இருக்கீங்க? நாலு பேர பிள்ளைகளா இல்ல பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தீங்க, நேத்துக்கு சொல்லிருப்பாங்கல்ல.
2: வெப்பமா? வெப்பம் வராதே.
1: வெப்பமா? திங்க முடியுமா வெப்பம்?
0: முடியாது.
1: அதே மாதிரி ஓசை, ரெண்டு வார்த்தை, அதுல ஒரு வார்த்தை தான் இந்த பதிலா இருக்க போகுது.
2: மகிழ்ச்சி.
1: அம்மா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா வேலை தொடங்கி இம்மில முடியற அந்த வார்த்தை
2: என்ன?
1: வெள்ளத்தை திங்க முடியும், வெள்ளத்தை திங்க முடியாது. ஐயோயோ ஆபத்து, ஓடுறா ஓடுறா
0: ஓடிக்க
1: முடியும். ஆமா, நீந்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க பொசுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அதனாலதான் ஆபத்து, ஓடுறா ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொன்னேன். அப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி. சொம்மையா கண்டுபிடிச்சிட்டாங்க வெள்ளத்தை. அடுத்த கேள்வி கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
3: வணக்கம்
1: அம்மா.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க யாருங்க? இந்த
1: பொட்டல்
3: நடுவுல
1: வந்து மூன்று எழுத்துகள். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கிடைக்கிறது நமக்கு, பல அனுபவங்கள் வாயிலாக கிடைப்பது. ஒன்னு அது இருக்கணும், இல்ல இதுவா இருக்கணும், ரெண்டுமே இல்லாம ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் கோவப்பட்டு டென்ஷன் பட்டு வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் திட்டு வாங்கி சில நேரங்கள்ல.
3: ஒன்னு
1: பரவு இருக்கணும், இல்ல உறவு இருக்கணும், ரெண்டுமே இல்லடா எதுக்கடா அப்படிங்கிறீங்களா?
0: இல்ல நீங்க மறுக்க அந்த க்ளூவ சொல்லுங்க சங்கர்.
1: பால தொடங்குது, ஊள முடியுது, நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு. அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கின்ற சிறப்பான ஒரு விஷயம். ஒண்ணு அது இருக்கணும், இல்ல இது இருக்கணும்னு சொல்லுவாங்க.
3: அனுபவத்து மூலமா நமக்கு நிறைய
1: வாசவி முகத்துல சிரிப்பு வந்துருச்சு, பதிலும் வந்துருச்சுன்னு நினைக்கிறா உங்களுக்கு. நீங்க சொல்ல போறீங்களா இல்ல வாசவி சொல்ல வச்சிடலாங்களா? அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது, மறுக்க மறுக்க கேட்டாலும் சொல்லக்கூடாது பதில. அடுத்த நேரத்தில் கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
4: ஹலோ.
1: ஹலோ,
4: ரதி பாலாஜ் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி. இந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? பால தொடங்கி ஊள முடியுது, நடுவுல மூன்று எழுத்துகள் இருக்கு, அனுபவத்தின் வாயிலாக கிடைப்பது. அனுபவத்தின் வாயிலாக கிடைப்பது போற்றுதலுக்குரியது. ஒண்ணு அது இருக்கணும், இல்ல இது இருக்கணும் சொல்லுவாங்க.
4: பாட்டுக்கெல்லாம்
1: போயிடாதீங்க.
0: கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னாக்க யோசிக்கிறவங்களும் கொஞ்சம்

0: அப்படி தாங்க நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணுவோம் நாங்க.
1: தெரியுது தெரியுது.
2: அதுலயே மறந்துறோம் நம்ம.
0: மறக்காதீங்க. மறக்கா மறக்கா ஞாபகம் பண்ணி பாருங்க. என்ன உயிர் எழுத்துக்கள் படிச்சுக்கிட்டு ஐடியா வரலாம் பாஸ். ஓகே நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி. உடனே நேரம் சரியாக 10:20 ஆயிட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
3: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11:00.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பறக்காதீங்க அறக்காதீங்க. நான் மூச்சுக்கு 300 வாட்டி டைம் சொல்லிட்டே இருக்கேன். 10:23 நிமிடத்தை தொடுகிற வேலையில கேட்டுருக்கீங்க. சென்னை எஃப்எம் 91.4 கேட் செட் கோ. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற முதல் எழுத்து பால தொடங்குது, கடைசி எழுத்து ஊழ முடியுது, நடுவுல 3 எழுத்துகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்ல போறீங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
0: யார் அங்க இருந்துங்க?
1: என்ன பிரகாசமா அவரோட கண்கள் தெரிகிறது பாத்தீர்களா?
0: அனுபவத்துல வரது அனுபவத்துல வருதுன்றீங்க, அவருக்கு இல்லாத அனுபவமா சொல்லுங்க.
1: பதில் வரலையே. என்னங்க ஐயா? முதல் எழுத்தா? நினைக்கிறேன். சொல்லுங்க பாக்கம்.
2: பகுத்தறிவு.
1: பகுத்தறிவு. எத்தனை எழுத்துக்கள் வருது நடுவுல? நாலு வருது. நான் 3 எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்கேன்.
2: அப்படியா?
1: ஆமா. ஒண்ணு அது இருக்கணும் இல்ல இது இருக்கணும், ஒண்ணு வீட்டுல நான் இருக்கணும் இல்ல அவர் இருக்கணும், அவர் அந்த வீட்டுல இருந்தா நான் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. இது அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கிற ஆக சிறந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம். தோன்றவில்லையா? ஐயோ வாசவி, உங்களுக்கு வழியாக ஏதோ ஒன்றில் வந்து பதில சொல்லுங்க தெய்வமே அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த பாட்டு செம்மையான ஒரு பாட்டு. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து என்ன பாட்டு?

0: உங்களுக்கு டக்குன்னு
1: தாய் கிழவி
0: தாய்க்கல்லவி எஸ் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல தனுஷோட வரிகளையும் குரல்களையும் கூடவே சேர்த்து அந்தோனிதாசன் இணைந்து பாடியிருக்கிறாரு. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4
1: இங்க எல்லாமே துளை.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை நேரம் 10:30 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க கேட் சேட் கோ நிகழ்ச்சி. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடின்னு ஒரு வார்த்தைக்கு 9 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிற என்ன வாசம் நீங்களா கண்டுபிடிச்சீங்களா?
2: என்னங்க கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு அனுபவப்பட்டு எத்தனை பட்டாலும் இந்த அறிவு வரமாட்டேங்குதே.
1: அதான் நான் சுருக்கமா சொல்றேன், அனுபவத்தின் வாயிலாக வரக்கூடியதை நம்ம நேர் சொல்ல வர காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: வணக்கங்க
1: ஐயா.
3: இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்கிருந்து பேசுங்க, உங்களோட பெயர் சொல்லுங்க. அனுபவத்தின் வாயிலாக அப்படின்னு சொல்லி பட்டாதான் தெரியும் இவனுக்கு அப்படின்னு நிறைய வந்து சொல்லுவாங்க இல்லையா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு.
2: நம்ம எல்லாம் வந்து வாழ்க்கையில இப்படி கேட்டு கேட்டு பட்டு பட்டு தான் நம்ம அறிவு எல்லாம் வளர்ந்துருக்கு.
1: எஸ், இந்த பகுத்தறிவு படிப்பறிவு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருக்காங்க. அந்த பட்டறிவுன்றது சின்ன பிறந்ததுல இருந்தே நமக்கு வந்து தெரியும், நமக்கு வலியோ அது நெருப்போ அது வெப்பமோ அப்படி இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சோ அந்த அனுபவம் வந்து பெருசு இல்ல.
2: நிச்சயமா.
1: எஸ், அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: வரக்கூடிய
1: இல்ல நடுவுல மூன்று எழுத்துக்களை போட்டு சொல்லுங்க பாப்போம்
2: என்ன வேணா சொல்லுவோமே.
1: கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் தம்பி இருப்பான், ஆடிக்கிட்டே இருப்பான், அடி நேர்ப்ப. குரில் எழுத்து, குரில் ஆ முதல் எழுத்து.
3: பட்டி, பட்டி, பட்டிக்கரட்டி.
1: ஆ ஐயா, ஆ ஆல முடியுது, கடைசி எழுத்து இல்லல முடியுது.
2: சொல், சொல்லுக்கு வர இல்லல முடியுது.
3: ஓ இல்ல.
1: ஆமா இல்ல.
3: குறிப்பு,
1: குறிப்பு என்னன்னா கண்ணு கட்டு வரைக்கும் தம்பி இருப்பான் ஆனா ஆடி நேர்ப்பான், நான் அடி நேர்ப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா இப்ப உங்களுக்கு? அந்த மாதிரி எழுதுவோம் கால் நினைச்சுக்குவோம் அந்த மாதிரி போயிட்டு. ஓகே, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம்.
2: ஹலோ, ஹலோ.
1: பெங்களூருல இருந்து வந்திருக்கீங்க, பரவாயில்லப்பா, ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டி இருக்கிறோம்ப்பா நம்ம.
2: பெரிய வெற்றி, பெரிய வெற்றி.
1: மகிழ்ச்சி. ஐயா சொல்லுங்க ஐயா. ஆள தொடங்கி இல்லல முடியற அந்த வார்த்தை என்னவோ? ஆ குரில் ஆள தொடங்குது, இல்லல முடியுது, சொல்லுக்கு வரக்கூடிய இல்ல இருக்கு இல்லையா, அந்த இல்லல முடியுது. நடுவுல மூன்று எழுத்துக்கள் போட்டு சொல்லணும். க்ளூ என்ன அப்படின்னு கண்ணு கட்டின வரைக்கும் தூரத்துல இருப்பாப்ல ஆனா அடி நேர்ப்பாப்ல. அறிவாற்றல், அடி நேருக்குமா? ஏதாவது ஒரு மரத்துல தொங்கி ஆடிக்கிட்டு இருக்குமோ? அறிவாற்றல்
2: இல்ல, இல்ல வேற முயற்சி.
1: அத பார்த்து கவிதைகளா வடிப்போம்
2: என்னவா இருக்கும்?
1: நடுவுல வந்து மூணு எழுத்துக்கள் ஐயா, மொத்தமா சேர்த்த 5. எங்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கு. ஆறுதல். ஆமா, பக்கத்துல ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கணுமா இல்லையே? இது குறியில் ஆள தொடங்குது, கடைசியில இல்லல முடியுது,
2: இடையில மூணு எழுத்து சொல்றாங்க, ஆறுதல்ல இடையில ரெண்டு எழுத்து தானே?
1: ஆமா, கூட்டி கழிச்சு பார்த்து கரெக்டா சொல்லுங்க ஐயா. பதில் நினைவுக்கு வரவில்லையோ? அசத்தலா இருக்கு போங்க உங்க பதில். ஆனா இல்லையே, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குங்க. அசத்தல், அசத்தல் இருக்குமா?
2: இருக்காது.
1: நன்றிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. வாசவி, உங்களுக்கு நினைவுக்கு வந்துருச்சா?
2: வந்தாலும் நீங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க.
1: நடிக்காதீங்க, வரல இன்னும். நல்லா தெரியுது உங்க கண்களில் நடிப்பு என்பது. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: கார்த்திக்.
1: கார்த்திக், கண்டுபிடிச்சிட்டீங்க பதில்
3: சொல்லுங்க சார்.
1: ஆள தொடங்கி

0: இல்ல இல்ல முடியுது.
1: ஓகே.
0: நடுவுல மூன்று எழுத்துக்கள்.
1: ஓகே.
0: கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் இருக்கும். ஆனா அடி நேர்பான் தம்பி. தம்பி கிட்ட நம்ம போய் தம்பிக்கு இடையில நம்ம மாட்டிக்கிட்டு வச்சுங்க, அவன் ரொம்ப ஆட்டம் போட்டானா நம்மளை எங்க வேணாலும் கூட்டு போயிடுவான். ரொம்ப ஆபத்து அது. ஆதல் என்ன? ஆதல் மோதல். நல்ல முயற்சி கார்த்திக். நேர்களை இந்த கேள்விக்கான பதில்

0: ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேல இதை செயல்படுத்தணும். ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிற வார்த்தை எது?
1: நடவடிக்கை.
0: நடவடிக்கை எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க போய் கண்ணை தேலை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க வாசவி. மறைச்சு மறைச்சு குரு குருட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன என்னயா கேள்வி கேட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி
2: வச்சு தமிழ் வளர்த்து மதுரையில இருந்து வந்திருக்காங்க. தமிழ்ல வார்த்தை கண்டுபிடிக்கல.
0: சூப்பர், மிக மகிழ்ச்சியா. சரியான பதில், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ஈஸியான அந்த வார்த்தை, அது சொல்ல முடியல. இவ்வளவு பெரிய வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு மனுஷன். சில பேருக்கு கஷ்டம் எல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி போல இருக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: இருவருக்கும் வினய காலை வணக்கம். வாசுகி சங்கர் பிரியன் இருவருக்கும்
0: மிக்க மகிழ்ச்சிங்க. யாருங்க ஐயா காத்து ஓட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க?
3: நான் சிங்கிச்சேன் அவ பதில் தெரியல.
0: அர்த்தம்
2: தெரியுது.
0: குயில் பாட்டு ஓ
2: வந்ததுன்னு
0: ஐயா யாருங்கிறதுக்கு பேரு சொல்லுங்க. ஆஹா, ஐயாவோட இணைப்புகள் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அதனால அடுத்த பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
4: வணக்கம் சார், சென்னை குந்தமல்லி கலைசாமி இருவருக்கும் வணக்கம்.
0: மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஆள தொடங்கி இல்லல முடியற அந்த வார்த்தையை கிடைக்கவே கிடைக்காம நாங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருங்க ஐயா. அரசியல் இவ்வளவு தூரம் குடுத்துட்டேன் க்ளூ, அப்ப கூட வாசுவே உள்ள இருக்க வர மாட்டேங்குது. நல்ல சமாளிபிகேஷன் ஐயா. நன்றிங்க, நல்ல பேசி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: அலைகள்.
0: அலைகள் ஓய்வதில்லை. என்னங்க ஐயா படத்தோட டைட்டிலா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அலைகள் கடைசியில சின்ன இல்லு வருதுங்க ஐயா, நடுவுல மூன்று எழுத்துக்கள் ஐயா. தம்பிக்குள்ள ரொம்ப போயிட்டோம்னா தம்பி நம்மள சொல்லிட்டு எங்க கூட்டு போயிடுவோம் சொல்ற உங்களுக்கு அப்ப கூட புரிய மாட்டேங்குது. என்னதான் போங்க நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
6: வணக்கம் சார், சென்னை. ஹேமா சார்.
0: ஹேமாமா நலமா இருக்கீங்களா?
6: மூன்று
0: கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கும், ஆடினே இருக்கும். அடினே இருக்கும். பாப்போம், ரசிப்போம், கவிதை எழுதுவோம், கிட்ட போய் தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம். குரில் ஆதாமா, குரில் ஆளதான் தொடங்குது. கால் நினைச்சுக்குவோம், அதை கூட சொல்லிடுறோமா. அசத்தலா கால் நினைச்சுக்குமா? நல்லா இருக்கு போங்க, அசத்தலா இருக்கு உங்க பதில். கால் நினைச்சுக்குவோம். அப்படி அந்த கால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போச்சுன்னா கால் தடமே மாறி போயிடும், எங்கடா போயிடுவோம் அப்படி. நல்ல முயற்சிமா, நன்றி. ஆஹா, யாருக்குமே தெரியவில்லை என்பதன் காரணத்துக்காக சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். வாசகி நீங்க உட்கார்ந்தாலும் சரி இருந்தாலும் சரி, நீங்க இன்னைக்கு இந்த பதில கண்டுபிடிக்க போறதால நினைக்கிறேன். ஊருக்குள்ள ஒருத்தர் யாராவது இருப்பாரு தமிழ் புலவர் அப்படிங்கிற மாதிரி.

0: தேடிக்கிட்டு இருக்கோம் சல்லட போட்டு புது வார்த்தையா
1: நடுவுல
0: நான்கு எழுத்துக்கள் இருக்கு.
2: என்ன ஒரு வில்லத்தனமான

0: அந்த புலவருக்கு இது எட்டி இருக்கும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு புலவரே வந்து பதில் சொல்லுங்க. அதற்கான அழைப்பெண்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. செம்மையான பாட்டு, மதராசி படத்துல இருந்து சல்லம்பல்ல அல்லம்பல்ல பொல்லம்பல்ல அப்படிங்கிற பாட்டு தான் கேட்க போறீங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுளை.
2: சல்லம்பல்ல சல்லம்பல்ல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
3: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
2: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
3: அச்சச்சா
2: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
3: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

0: குஞ்சிச்சு நினைச்சா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பேரெல்லாம் ஃபீல் ஆயிடாதீங்க. அது பிஜிஎம் தான். கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 10:49 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. ஒரு வாரத்தை ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கு பா, ஆளை தொடங்கி எழுத முடியற அந்த வார்த்தை என்ன ஒண்ணு இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வாசவி. அதனால வாசவி கிட்ட கேட்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க மக்களே. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: இதுவரைக்கும் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சந்திரசேகர், சொல்லுங்க பாக்கலாம் பதில்.
1: வாசவி மேம் உங்களுக்கும் ஒரு வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சந்திரசேகர். நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியுது.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
2: அப்பவே பிடிச்சிருச்சு.
0: அதே
2: தான் அலை வந்து ஆடினே.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து கேள்வி கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம்
0: சார்.
1: வணக்கம்.
0: குழஞ்சியப்பன், மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இதான் முதல் முறையா நம்ம?
1: இல்ல, முன்னாடி ஒரு
0: நிறைய வரி பேசி குழஞ்சி இருக்கோம் நம்ம.
2: இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசியிருக்கின்றாரு.
0: ஓகே, ஒரு வாட்டி. சரி, ரைட்டுங்க ஐயா. உங்களுக்கான அந்த கேள்வியினுடைய வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மு, குறில் மு.
2: ஓகே,
0: மு மு மு. ஆமா, முதல் அதுக்கு வரக்கூடிய மு. கடைசி எழுத்து, ஆமா
1: சொல்லுங்க சார்.
0: கடைசி எழுத்து இரண்டு சுழி இன்னு. தம்பி வந்து பச்சையா இருப்பாப்ல.
2: சரி,
0: சாப்பிடக்கூடிய ஒரு நபர். சாப்பிட்டோம்னா மூட்டு வலி, முதுகு வலி அப்படின்னு எல்லாம் தீரும்ன்றாங்க. மூலிகை தொடர்பான ஆளு.
2: ஓகே,
0: வாசவி கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. வாசவி, இடையில நிறைய இருக்கு, அது நம்ம கேட்டோம்னாவே அதிர்ச்சி ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நடுவில் வந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்குங்கய்யா.
1: ஐந்து எழுத்துங்களா?
0: ஆமா, ஐந்தெழுத்து மந்திரத்தில் அந்த வார்த்தை ஒளிந்திருக்கு. கண்டுபிடிங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: வணக்கம், வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க.
0: குறிப்பாவே சொல்லிட்டாரு. ராயப்பேட்டை வெங்கட், மிக மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி.
3: பக்கத்துல
0: வாசவி பேசுறாங்க, நீங்க யார் பேசுறீங்க? ஆஹா, சங்கர், சங்கரி. அதனால அக்கா தம்பி ஆயிட்டோம். சூப்பர், மிக்க மகிழ்ச்சி அம்மா.
2: வாங்க அக்காக்கு ஈஸியா ஒரு கேள்வி கேளுங்க சங்கர்.
0: உங்களுக்கு கேக்குதுங்களா?
3: அந்த அலைகடல் சொல்லிட்டாங்களா?
0: அலைகடல், ஆமா. ஒரு வழியா கண்டுபிடிச்சு நீச்சல் போட்டு வந்துட்டோம் நாங்க. ஆமா, முதல் எழுத்து உங்களுக்கான வார்த்தையுடைய முதல் எழுத்து நெடில் ஆ, கடைசி எழுத்து இம்மு, நடுவுல ரெண்டே ரெண்டு எழுத்து.
2: சரி,
0: எங்க போனாலும் எந்த சட்ட திட்டத்துக்குள்ள போனாலும் இது இருந்தா தான் செல்லுபடியாகும் சொல்லுவாங்க. அது இல்லாம நீங்க எதுவும் பேச முடியாது, எதுவும் செல்லுபடியாகாதுன்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் முன்பாக இது மிக முக்கியமான ஒன்று. என்னது? சட்டத்தின் முன்பாக நாம நிக்கணும். முத ரைட்டு,
2: கரெக்ட்.
0: ஆள தொடங்கி இம்மல் முடியுதாம்மா.
3: ரொம்ப சந்தோஷமா சொல்ல மாட்டாங்க.
0: அவங்க வேற இன்னைக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, அது வேற இன்னும் டபுள் குஷி அவங்களுக்கு. அவசியம் கண்டுபிடிச்சிட்டீங்க. வணக்கம், இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படும். அதுக்கான சேர்த்து பொதுவான வார்த்தை
2: அதாகப்பட்டது. ஒரு குற்றத்தை
0: ஆதாரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆதாரம், சட்டத்தின் முன்பாக ஆதாரம், அது பல வடிவங்கள்ல இருக்கும். ஒரு ஆவணத்தின் வழியாக இருக்கலாம், ஒரு காணொலி வாயிலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நேரடி சாட்சியாக இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்கல்ல.
2: இதற்கு என்ன ஆதாரம்? என் மேல் உள்ள குற்றத்திற்கு என்ன ஆதாரம்?
0: ஓகே, ஒரு ஆதாரமும் கிடையாது தாயே. நீங்கள்
2: நான் குற்றமற்றவள்.
0: ஆமா ஆமா, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் பார்த்தா நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுதே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி, சந்தோஷம் பண்ணி, அப்படி சந்தோஷத்துல கொண்டாட்டத்துல குதிக்கிற மாதிரி நாங்கிறத நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க வாசவி?
2: அப்படியேதான், அப்படியேதான்.
0: இன்னும் கூட நேயர்கள் வந்து பிளிங்க் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் என்ன பண்றது, நமக்கு தான் நேரம் இல்லையே
2: அப்படின்னும் போது.
0: எஸ், மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து பேசும் வரை இப்போதைக்கு விடைபெற போகுது. நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ஆனால் வாசவி,
2: நான் தொடர்ந்து வருவேன் 11 மணிக்கு. உங்க எல்லாரையும் வந்து உங்க கூட பேசுறதுக்கு நான்

0: வருவேண்டாம்.
1: எஸ் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் பஞ்ச் டயலாக் சொல்றாங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா கூலி படத்திலிருந்து செம்மையான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே தூளை.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத் துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்.

சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி ஷர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிட்டுக்குது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. உங்களுடன் இணைவது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. ஸோ கடந்த 2 மணி நேரமாக வந்து நல்ல சூப்பரான பாடல் அண்ட் அதற்கடுத்து வந்து செமையான விளையாட்டு வார்த்தைகளை கண்டுபிடிப்பதில் வந்து நிறைய உற்சாகத்தோடு இந்த 2 ஹவர்ஸும் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் அல்லது வேலைக்காக அல்லது கடைகளில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து காலை அந்த பரபரப்பு முடிஞ்சு லைட்டாக அப்படியே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன இந்த டயத்தில் உங்கள் எல்லார்ட்டையும் வந்து ஒரு சின்ன கேள்விகளோட அந்த கேள்விகளுக்கு நீங்கள் வந்து என் கூட பதில்களோட அப்படியே வந்து இப்போ அழகழகான மெலடிஸோட இந்த 1 மணி நேரம் நம்ம வந்து உங்களுடன் ரெயின்போ செலிப்ரேட் பண்ணலாம். நான் ஏன் இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நமக்கு பிடித்த விஷயத்தை நம்ம எப்போதும் செய்யும்போது அது வந்து கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும் இல்லையா? அது உனக்கு ஒரு விஷயம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு இது எவ்வளோ பிடிக்கணும், ஒரு நாள் முழுக்க இந்த வேலையை என்ன செய்ய சொன்னாலும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு இந்த வேலையை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஒரு அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அது அவங்களோட தொழிலாகவே கூட இருக்கலாம். ஆனால் அது என் தொழிலாகவே இருந்தாலுமே அதை நாள் பூரா செஞ்சால் கூட எனக்கு சளிக்கவே சளிக்காது. இப்போ அந்த அளவுக்கு நான் அந்த வேலையை அவ்வளோ விரும்பி செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த வேலையை சொல்வீங்க? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து தையல் தைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நாள் பூரா என்னை உட்காந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வெட்டி தைக்க சொன்னீங்க அப்படின்னாக்கா நான் தைச்சிக்கிட்டே இருப்பேன். இல்லை எனக்கு வந்து புத்தகம் வாசிப்பது ரொம்ப பிடிக்கும். நாள் பூரா நான் வந்து புத்தகம் படித்தாலும் எனக்கு வந்து டயர்டே ஆகாது. என்னை வந்து இந்த புத்தகம் படிக்கிற விஷயம் வந்து என்னை ரொம்ப எப்போதுமே ரெஃப்ரெஷ்ஷாகவே வச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஒரு நாள் முழுக்க என்னை இதை பண்ண சொன்னால் கூட நான் பாட்டே பண்ணுவேன்ப்பா, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க அதுதான் வந்து இன்னைக்கு என் கூட உங்களுடன் ரெயின்போவில் பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ நேயர்கள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2986003 8295205554, வெளியூர் நேயர்கள் 044 அப்படின்ற ஸ்டுடியோ கூட ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், ஸோ நீங்கள் என் கூட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். விக்ரம் வேதா திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான மெலடி நமக்காக வந்துட்டே இருக்குது. பாடலை பாடியிருக்காங்க பிரதீப் குமார் மற்றும் நேஹா வேணுகோபால் சாம் சிஎஸோட இசையில் இந்த பாடல். ஸோ பாடலை தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். ஒரு நாள் முழுக்க செய்ய சொன்னால் கூட நீங்கள் இந்த வேலையை சலிக்காமல் செய்வீங்கன்னா அது என்ன வேலை?

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர் தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம லிசனர்ஸ் கூட பேச போறோம். சோ

0: யார் நமக்கு கால் பண்ணி என்ன பேச போறாங்க, நாள் முழுக்க இந்த வேலையை செய்ய சொன்னா கூட நான் சலிக்காம செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னா எது அது? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க என்னமா? கலா மேடம் சொல்லுங்க, நாள் முழுக்க ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் சலிக்காம எதை செய்வீங்க? சமையல் ரொம்ப பிடிச்சு பண்ணுவீங்க. என்ன வேலை செய்வீங்க? கிடையாது, நாள் முழுக்க செய்ய சொன்னாலும் இந்த ஒரு வேலையை மட்டும் நான் சலிக்காம செய்வேன்னா இது செய்வீங்க? சமையல் வேலை தான். சமையல் வேலை தான் ரொம்ப பிடிச்சி செய்வீங்க. ஒரு நாளைக்கு 5 வேலை சமைக்க சொன்னாலும் சமைச்சு விதவிதமா கொடுப்பீங்க. எனக்கு இது செய்யறதுல, நான் செய்யற சமையல்ல இது ரொம்ப சூப்பரா நான் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எதை சொல்லுவீங்க? நீங்க பண்ற சமையல்
1: சாம்பார் கூட்டுவா ரொம்ப விரும்பி செய்வேன்.
0: சாம்பார் கூட்டு, ரைட் ரைட், ஓகேம்மா, சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி. அடுத்த நேரம் யாரங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்துமா?
2: வண்டலூர், வண்டலூர் குழப்பா வெங்கடேஷ் மேடம்.
0: வெங்கடேஷ் சார் சொல்லுங்க சார்.
2: நான் மிதி வண்டி தான் வேலைக்கு போறேன் மேம் டெய்லி.
0: சரிங்க.
2: நான் சைக்கிள் தான் டெய்லி வேலைக்கு போறேன், சைக்கிள்ல.
0: சரி,
2: 8 கிலோமீட்டர் சைக்கிள் தான் போறேன். அந்த மிதி வண்டி இன்னைக்கெல்லாம் நான் ஓட்டா ஓட்டியிருந்தேன் மேடம்.
0: ஒரு நாள் முழுக்க சைக்கிள்ல போசனாலும் போவீங்க நீங்க?
2: ஆமா மேடம், நான் போயிருக்கேன். வண்டலூர் டூ மகாடி போறோம், வண்டலூர் டூ கோவளம்,
0: வண்டலூர்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கூட ஓகே, மகாபலிபுரம் எல்லாம் சொல்றீங்களே? சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது உங்க
2: கொஞ்சம்
0: நீங்க வந்து இவ்ளோ தூரம் மிதிவண்டி இப்படி நீங்க தொடர்ந்து ஓட்டீங்கன்னா நீங்க எடை கூடவே மாட்டீங்க. ஆனா உங்களோட காடியோ உங்களோட இதயம் வந்து நல்லா பலமா இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் யார் இங்க இருந்து?
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: கோயம்பேடுல இருந்து பார்த்திபன் மேடம். நலமா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க பார்த்திபன்?
3: நலமா இருக்கேன் மேடம். போன ஒரு மணி நேரம் லைன கடக்கல,
0: ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சரி பரவாயில்லை, அடுத்த அடுத்த விளையாட்டுல நம்ம ஜமாய்க்கல விட்டுருங்க.
3: ஆமா மேடம், ரெண்டு விஷயம் மேடம். ஒன்னு வந்து துணிங்களை துவச்சினா காய காயத்த அது ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
0: நன்றி நன்றி பார்த்திபன் சார். அடுத்த நேரம் யாரங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், கேக்கு தாமரத்திலிருந்து ராஜசேகர் பேசுறேன் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா ராஜசேகர்?
4: நலமா இருக்க மேடம். எவ்வளவு நாளும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்தம் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடுக்கி எல்லாம் பண்ணிட்டு மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு வந்து சுத்தமா வைத்துக் கொள்வது ரொம்ப பிடிக்கும். சோ சுத்தம் பண்றது எதுவா இருந்தாலும் சுத்தம் சுத்தம் செய்ற வேலை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர்,
4: ரொம்ப பிடிக்கும், நல்லா தொடர்ந்து வர்க் பண்ணுவேன் மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி,
4: தேங்க் யூ.
0: நாள் பூரா எனக்கு துணி துவைக்க சொன்னா கூட நான் துவைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து துணி துவைக்கிறது கண்டிப்பா வீட்டு கொல்லையில ஒரு துணி துவைக்கிற கல் இருக்கும், ஒரு மரத்தடி நிழல் இருக்கும், ரெண்டு பைப் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சிருக்கும் போது எனக்கு கூட காத்தாட பாட்டு கேட்டுட்டே பக்கத்துல வானொலி வச்சுட்டு அப்படியே துணி துவைக்கிறதா நல்லா தான் இருக்கும் இல்ல? நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட் சார். சரி, நம்ம தொடர்ந்த நேர்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாள் முழுக்க ஒரு வேலையை உங்களை செய்ய சொன்னாலும் சலிக்காமல் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அது என்ன வேலை, அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். ஸோ அதாவது நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிற வேலை அப்படின்றதான் இதோட கருப்பொருள். ஓகே, ஸோ நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். திருட்டு பயிலே திரைப்படத்திலேருந்து சாதனா சர்க்கம் ரேஷ்மி மற்றும் அமல்ராஜ் பாடியிருக்காங்க. பரத்வாஜோட இசையில் வைரமுத்தோட வரிகளில் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே துளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். பதினோரு மணி 21 ஆயிடுச்சுக்குது. நம்ம இணைந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களோட ரெயின்போல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நாள் முழுக்க ஒரு வேலையை என்ன செய்ய சொன்னாலும் அதை வந்து சலிக்காம நான் செய்வேன் அப்படின்னா அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு இருக்கோம். நேர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யாரு இங்க இருந்துங்க?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம.
0: வணக்கம் போஜராஜன் சார், சொல்லுங்க. நாள் முழுக்க எந்த வேலையை சலிக்காம செய்வீங்க?
1: எனக்கு 68 ஆகுதுமா.
0: சரிங்கய்யா.
1: 68 ஆகுது எனக்கு. 18 இருந்து போஸ்ட் கார்டு எடுத்து பாட்டு எழுதுவேன்.
0: பாட்டு எழுதுவீங்க?
1: பாட்டுக்காக எழுதுவேன். அப்பெல்லாம் டிவி எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் இதான் எழுதி
0: இருப்பேன்.
1: காலப்போக்கில் வந்து அந்த கார்டெல்லாம் வந்து எழுதி போறதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னாக்கா இப்ப எல்லாம் நவீன காலம் ஆயிடுச்சு. இல்ல
0: இப்ப வந்து ஆமா, மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வேற மாதிரி மாறிடுச்சு.
1: விவித பாரதி எல்லாம் அந்த அளவுக்கு மவுசு கிடையாது.
0: இல்ல அதாவது உங்களுக்கு வந்து நீங்க விருப்பப்பட்டு ஒரு நாள் முழுக்க நீங்க செய்வீங்கன்னா அது மாதிரி கடிதத்துல பாடல் எழுதி அனுப்புறது நீங்க விருப்பப்பட்டு செய்வேன்றீங்க, கரெக்டா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே சார், நன்றி நன்றி வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு. அடுத்த நேர் யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு.
2: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க சார். நாள் முழுக்க நீங்க எந்த வேலையை செய்வீங்க?
2: சரிக்கா வேலை இப்ப நான் இப்போதைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிற பெயிண்டிங் வர்க் தான் மேடம்.
0: பெயிண்டிங் வர்க். ஓகே.
2: ஆ ரெகுலரா வந்து வீட்டு வேலை பெயிண்டிங் வர்க் பண்ணுவோம். அது சரிக்கா பாத்துட்டே இருப்போம்.
0: ஓகே ரைட்.
2: உங்களுக்கு பழகிட்டு மேடம், அப்படி பழகிட்டு டெய்லி வாரத்துல எல்லாரும் வேலை பார்க்கறது அப்படி சரிக்காவே பார்த்து பார்த்து அப்படி பழகிட்டு.
0: என்ன உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்றதுனால?
2: பிடிச்ச வேலை பெயிண்டிங் தான். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவரோட துறையில அந்த வேலை பிடிச்ச
0: விருப்பம் இருக்கும்.
2: ரெகுலரா இரு விருப்பம் இருக்கும்.
0: கரெக்ட். ஆனா வந்து நமக்கு பிடித்த வேலையே நமக்கு வந்து நம்மளோட துறையா அமையறதுங்கிறது அது ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா?
2: அமையாது
0: அமையாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: கரெக்ட்
0: தான் கரெக்ட் தான். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேர் வணக்கம். யாருங்க இது?
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
0: தங்கவேல் சார் சொல்லுங்க.
3: போயிட்டு வந்தா டக்குன்னு சார்ஜ் போட்டுக்கலாம் எந்த தொழில் பண்ணாலும் எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்குது.
0: இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க.
4: எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எங்க வீட்டுல உள்ள பெட்டை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கிளீன் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அதுட்டே பேசிட்டு, ஏன்னா நம்ம பேசுறது மத்தவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. பையன்ட்டு அட்வைஸ் நான் வந்து என்னமா இது பாட வைக்கிற அப்படின்றோம். அதனால நம்ம பதில் பேசாத தானே
0: உண்மைய அடிக்கடி இப்படி சொல்லப்படாது வெளியில.
4: அதுக்குதான் வந்து கொஞ்சிக்கிட்டே

0: இருக்கணும், நல்லா கிளீனா இருக்கணும்னு பாரு, இப்படி எல்லாம் முடியெல்லாம் இப்படி இருக்க கூடாது அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அப்படியே அந்த பிளான்ட் கிட்ட போயிட்டு அதுக்கும் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு கொஞ்சம் அந்த உரம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் போட்டுட்டு கிளீன் பண்ணி வச்சேன். அதுவும் நேரம் போறதே எனக்கு தெரியாது
1: செடிகளுக்கும் நம்ம பேசினா கேக்கும் அப்படின்னு. ஒரு செடி வந்து ரொம்ப நாளா நம்ம அந்த செடியை வளர்த்துட்டு வரோம், அது வந்து நட்டு நல்லா வந்து இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு, நல்ல கிளை தழிச்சு வந்துருச்சு, ஆனா நீ ரொம்ப நாளா பூக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாட்டி நான் போய் எங்க வீட்டுக்கு செடி கிட்ட ரெண்டு நாள் கேட்டேங்க, மூணாவது நாள் அது மொக்கு வச்சிருச்சுங்க. மூணு மாசமா அது வந்து மொக்கு வைக்கவே இல்லை. நான் வந்து நான் ஒரு ரெண்டு நாள் போய் கேட்டேன், அது அழகா மொக்கு வச்சிருச்சுன்னா பாருங்களேன் இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து அதுவும் ஒரு உயிரினம் அப்படின்னு தானே சொல்றாங்க, நம்ம பேசுறது நம்ம சொல்றது அது அதெல்லாம் வந்து அதுக்கு கேட்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான விஷயமா, நன்றி நன்றி அழைச்சதற்கு. அடுத்த நேர் வணக்கம், யாருங்க இது?
2: ஹலோ
1: ஹலோ,
2: கார்த்திக் பேசுமாம்.
1: சொல்லுங்க கார்த்திக், நீங்க சலிக்காம ஒரு நாள் முழுக்க கொடுத்தாலும் இந்த வேலை செய்வேனே, இதை செய்வீங்க?
2: நான் ஏடி கேக்குறது ஃபுல்லா கேக்குறேன்.
1: ஓகே ரைட், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. ஓகே நன்றி நன்றி கார்த்திக். ஓகே, ஸோ லிஸ்னர்ஸ்லாம் வந்து ஒரு நாள் முழுக்க என்ன சலிக்காமல் செய்ய சொன்னாலும் ரேடியோ கேட்பேன் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு கேட்க சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு நாள் முழுக்க உங்களை போர் அடிக்காமல் நாங்கள் நிகழ்ச்சிகளை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் பெருமையில் அடுத்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். வின்னர் திரைப்படத்துலேருந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜோட இசையில் பா விஜயோட வரிகளில். பாடலை தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம், ஒரு நாள் முழுக்க சலிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11:00.

0: ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் சரியாக 11:34 ஆயிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம்னா, நாள் முழுக்க ஒரு வேலையை சலிக்காமல் செய்ய சொன்னாலும் நீங்கள் எந்த வேலையை செய்வீங்க அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க என்னமா? சொல்லுங்க மேடம்.
1: கடையில
0: வாங்க, வாசு கிட்ட பேசலாம். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, ஒரு நாள் முழுக்க நீங்க சலிக்காம எந்த வேலையை செய்ய சொன்னா செய்வீங்கம்மா?
1: கண்ணு, எனக்கு ஒரு நாள் முழுக்க எந்த வேலையும் சலிக்காம செய்யறதுக்கு இந்த போன் தான் எனக்கு.
0: போன்ல போன்ல என்ன பண்ணுவீங்க?
1: போன கையில வச்சுன்னு காலையில 10 மணிக்கு எப்பவும் காலை வச்சுன்னா சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் காலையில கறக்க வந்து அது மட்டும்.
0: ரைட்டு. சோ உங்களுக்கும் வந்து சலிக்காம கேக்குறதா வானொலி கேட்பதுதான், ஆனா போன்ல கேக்குறீங்க.
1: ஆமா ஆமா, அதுதான் வானொலி கேக்குறதால எங்க பொண்ணு போய் எப்பனா பேசுவேன்.
0: சரி,
1: வீட்டு நேரம் எனக்கு வானொலி தான் வேலை, வேற வேலை கிடையாது. குடிச்சு சாப்பிடுவேன்.
0: வணக்கம்.
2: ரத்தமான உரம்

0: பேர் பாசமா அவ்வா அப்பா ராஜாபா சிவாஜி வந்திருக்க சின்ன வயசா இருக்கும் போது ரேடியோ கேட்டு கை வீசு அப்பா கை வீசு கடைக்கு போலாம் கை வீசு எப்படின்னா அது 101.4 கேட்டாலே அதிருது அப்படி கடவுள் பாதி போடுற கம்பா கடா பார்க்கத்தானே போறேன் இந்த காளியோட ஆட்டத்தை அட அட அட எனக்கு ரொம்ப பசிக்குது எதுனா வாங்கி தரீங்களா
1: No violence.

0: வரட்டுமா
1: வணக்கம்.
2: பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: வித்யா மேடம், நீங்க சொல்லுங்க.
2: எனக்கு வந்து புக்ஸ் நாள் ஃபுல்லா படிச்சுட்டே இருப்பேன்.
1: ஓகே, நீங்க புக்ஸ்
2: வேணாலும் புக்கு கொடுத்தா சுத்தி யாரு இருக்காங்கன்னு கூட மறந்து போயிடுவேன்.
1: சூப்பர். சரி, நீங்க அந்த மாதிரி புத்தகம் வாசிக்கும் போது உங்களுக்கு நீங்க வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம படிக்கிறது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி விரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கா?
2: கண்டிப்பா, நான் படிக்கும் போதே அது அப்படிதான்
1: விஷுவலைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க,
2: வேர்ல்டுக்குள்ள போயிடுவேன்.
1: சூப்பர் சூப்பர். ஓகே சார், நான் வந்து எப்படின்னா நாள் பூரா படிக்கிறது இல்லை, எது கிடைச்சாலும் படிப்பேன். கரெக்ட். அதாவது ஒரு திரைப்படத்தில் சசிகுமார் அவர்கள் சொல்லுவாங்க, கையில் எது கிடைச்சாலும் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஒரு வடை சுற்றி வந்த பேப்பராக இருந்தால் கூட அதில் நாலு எழுத்து இருக்குனாக்கா என்ன போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து எங்கே கண்ணில் பட்டாலும் நம்மளாம் வந்து படிக்கிற கூட்டம். பாஸ், உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நாள் முழுக்க ஒரு வேலையை சலிக்காமல் செய்ய சொன்னாலும் எந்த வேலையை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நேரம் வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க.
1: கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க ஐஸ்வர்யா?
3: கணபதி.
1: கணபதி, ஓகே சொல்லுங்க ஐஸ்வர்யா, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வேலைனா?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த படம் பாக்குறது.
1: படம் பாக்குறது?
3: ஆமா, சென்டிமெண்ட், மாஸ் படம் அதெல்லாம் பிடிக்காது. இந்த த்ரில்லர் படம், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி படம்னா என்ன, நாள் உட்காந்து தூங்க கூட வேண்டாம், நீ பாத்துட்டே இருமா அப்படின்னு சொன்னா சந்தோஷமா பாக்கலாம்.
1: ஆனா இப்படி த்ரில்லர் படமா பாத்துட்டு இருந்தா பிரெயின் டயர்ட் ஆயிடாதுங்களா? யோசிச்சு
3: நீங்க
1: மலையாள படங்கள்லாம் அப்ப உங்களுக்கு நிறைய பாக்கறதுனால மலையாளமும் நல்லா தெரியுமா? அப்போ
3: பாப்போம்மா.
1: நன்றி நன்றி, அழைத்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. ஹலோ,
4: வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. உங்க பேரு?
4: சென்னை எழுத்தினர் தேவா.
1: தேவா சார், நாள் முழுக்க சலிக்காம நீங்க எந்த வேலையை செய்வீங்க சார்?
4: என்னுடைய தொழில் தாமா, நான் ட்ரை கிளீனிங் வச்சிருக்கேன். இப்ப வந்து நின்னுட்டேன்.
1: ஓகே,
4: 10 மணி வரைக்கும் செய்துட்டே இருப்பேன்.
1: அழுக்கவே அழுக்காது உங்களுக்கு?
4: அதுல பழைய படங்கள்ல பாட்டுங்களை போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் மாதிரி.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். பாடல் கேட்டே வந்து அந்த வேலை செய்யறது அது இன்னும்
4: பழைய எம்ஜிஆர் சிவாஜி பாடல்களை கேட்டுக்கிட்டு படமும் போட்டு விட்டுருவேன்.
1: பாடல் வந்து விசுவாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஜெயா கோஷல் பாடிய அந்த பாடல் டீமானோட இசையில விவேகோட வரிகள்ல கேட்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்க போறோம். 1.4
5: Rainbow FM.
0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு.

0: அமைத்துள்ள சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சம தூளே.

0: வெல்கம் பேக். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக், நாள் முழுக்க ஒரு வேலையை சலிக்காமல் செய்ய சொன்னாலும் நீங்கள் எந்த வேலையை செய்வீங்க? அந்த நாள் முழுக்க இதை மட்டுமே செஞ்சால் கூட எனக்கு சலிக்காதுங்க அப்படின்னா எந்த வேலையை சொல்வீங்க? நேயர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் எங்கேருந்துங்க?
1: ஈரோடு சூரம்பட்டி வளர்ச்சி இளங்கோ பேசுகிறேம்மா.
0: இளங்கோ சார் சொல்லுங்க.
1: அதாவதுமா வானொலி வந்து இந்த 24 மணி நேரமும் கேட்டுட்டு ஒவ்வொரு வானொலியிலும் நேரலையில பங்கு பெற்றுட்டு என்னென்ன கருத்துக்கள் நேயர்கள் சொல்றாங்க, என்னென்ன கருத்துக்கள் நீங்க நடத்துறீங்க, அதில் நாம எப்படி பேசலாம், இதெல்லாம் அதை கேட்டுட்டே கிடப்பேன் தெரியுங்களா? எங்க வீட்டுக்காரமா சொல்லிடும், இந்த செல்போனுக்கு வாய் இருந்தா அழுதுரும்.
0: செல்போனும்
1: கைமாவே போய் இருக்கிறீங்களே, இந்த போனு கண்டுபிடிக்கலாம் என்ன இருக்கும் இப்படின்னு பக்கத்துல எனக்கு. நீங்க அதாவது ஒரு மேடை பேச்சாளர் மேடையில் பேசினாராம்.
0: சரி,
1: அதாவது நான் வந்து 30 வருட காலமாக பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய பேச்சுக்களை என் மனைவி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி அப்படின்னு பேசியிருந்தாராம். உடனே கீழே அந்த பக்கத்துல இந்த அம்மா அந்த ஒய்ஃபு பார்த்து கேட்ட, அப்படியா என்ன பண்ற என் தலையெழுத்து அப்படி, அவர் பேசுறத ஒரே பேச்சுதான் பேசுறது எங்க பண்ணாலும், அதை நான் கேட்டுட்டே இருக்கிறேன். அது மாதிரி இவரும் வானொலியில பேசிட்டே தான் இருக்கிற, நான் சொல்லிட்டே இருக்கிறேன், என்னால கேட்க முடியல.
0: ஆனாலும் வந்து நீங்க உங்களோட மனைவியை இப்படி வந்து நீங்க கஷ்டப்படுத்த கூடாது. நாள் முழுக்க நீங்க வந்து வானொலி கேட்கறத விட நீங்க அவங்களையும் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க அப்படின்றத அவங்க சொல்லாம சொல்றாங்க.
1: இல்ல இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா அவங்க அவங்களுக்கு ஈடுபடுதானம்மா.
0: கரெக்ட். ஆனா நம்ம ஈடுபட்டு
1: எந்த ஒரு விஷயமே பிடிச்சிருந்தா தானே.
0: வானொலி கேட்டுக்கிட்டே நீங்க துணி துவைச்சு கொடுக்கலாம் வானொலி கேட்டுக்கிட்டே நீங்க வீடு பெருக்கலாம் இந்த மாதிரி வானொலி தானே இது காதல் தானே கேட்க போறீங்க கையை கால வச்சுட்டு வேற வேலை செய்யலாமே
1: எனக்கு உதவி செய்யலாம் பரவாயில்லைங்க.

0: இருங்க.
1: அதாவது இல்ல, அதாவது வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட நீங்க இப்படி செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு ஒரு டவுட்
0: இருக்கு. உண்மையிலேயே தெரியாம தான் செஞ்சேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்சேன்.
1: அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுத்துருங்க உங்களுக்கு.
0: இப்ப அதுல இருந்து நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்.
1: ரைட், நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே சார், நன்றி நன்றி, மகிழ்ச்சி மகிழ்த்ததற்கு நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யாருங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், நாள் முழுக்க நீங்க என்ன வேலை செலிக்காம செய்வீங்க?
2: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கார்டனிங் மேம்.
1: ஓகே ரைட்.
2: ஆமா, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் முழுக்க நீ கார்டனிங் தோட்டத்துல பாரு அப்படினாலும் நான் சூப்பரா பண்ணுவேன் மேம். செடி நான் நிறைய வளர்த்திருக்கிறேன், அது எங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹோம் வேறையா, அதனால காலையில நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுதான். ஒரு நாள் முழுக்க அது பண்ண அப்படின்னாலும் எனக்கு அலுப்பே தட்டாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்ணறது, அதுவும் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா நான் நிறைய வெளியில போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் இடம். ஒரு நாள் முழுக்க நீ அதை பண்ண அப்படின்னாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியில சுத்தறது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறதையும் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய
3: உங்க
1: பேர் சொல்லுங்க. இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன்.
3: ஹலோ, கேக்குது? எனக்கு கேக்குதுமா?
1: ஆ கேக்குது, சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
3: ஹலோ ஹலோ,
1: பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ
1: ஹலோ, கேக்குதுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் குளஞ்சிநாதன், வாரியங்காவல்.
1: குளஞ்சிநாதன் சார், சொல்லுங்க, நீங்க நாள் முழுக்க சலிக்காம என்ன வேலை செய்வீங்க?
3: சுயநலம் இல்லாமல் பொதுநலம் இருக்கக்கூடிய ஆன்மீக பணிகள் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை தரமும் வாழ்க்கை முன்னேற்றமும் பொழுதுபோக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி அழைத்ததற்கு. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம.
1: வணக்கம்.
4: மாதவரத்ல
1: இருந்து
4: நித்யா. நித்யா,
1: உங்க பேர் மட்டும் எனக்கு.
4: நித்யா.
1: வித்யா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
4: நான் வந்து இப்ப எனக்கு வந்து பாத்திரம் ரொம்ப வளர்க்கிறது.
1: ஆஹா,
4: பாத்திரம் போட்டாலும் நல்லா
1: சுத்தமா பலபலன்னு கண்ணாடி மாதிரி பலபலன்னு தேய்ச்சி வச்சிருவீங்க.
4: ஆமா, தேய்ச்சி வச்சிருவேன். அதுல சிலுண்டு பத்து விட இருக்க கூடாது. அது நல்லா வச்சு அது பிடிக்கும்.
1: ரைட் ரைட் ரைட். ஓகே, நன்றி நன்றி அழைத்ததற்குமா, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர். பொழுதுபோக்கான விஷயங்களையும் சொன்னாங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களையும் சொன்னாங்க, மன ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களையும் சொன்னாங்க. என்னோட கரியர், என்னோட பொழப்பே இது தான், என்னோட பிஸ்னஸே இது தான் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொன்னாங்க. பட் ஆனால் ஒரு சிலருக்கு தான் வந்து நமக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமே நம்மளோட தொழிலாக அமைஞ்சு போகிறது, அது ஒரு பெரிய பாக்கியம்தான். பட் எந்த வேலை செஞ்சாலும் அதில் நம்ம விருப்பத்தோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அழுப்பே தட்டாது. ரைட், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நம்ம கூட பேசின அனைத்து நேர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு நான் இந்த நேரம் உங்கள்ட்ட டடா பை பை சொல்லிட்டு கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு மணிக்கு செம்மையான ஓல்டு ரெட்ரோ மெமரிஸோட நான் உங்கள்கிட்ட வந்து சந்திக்க போறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா, ஹாப்பியா இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிறைவு பாடலா, விடுதலை திரைப்படத்திலேருந்து தனுஷ் மற்றும் அனன்யா பட் பாடி அந்த பாடல் இளையராஜோட இசையில சுகாவோட வரிகளை வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்.

0: இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம் மற்றும் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம் குறித்து சில தகவல்கள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றுபவை சிறு குறு நிறுவனங்கள். அவற்றின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் கடன் உத்தரவாத நிதி திட்டம் என்பது சிறு குறு நிறுவனங்கள் எளிதில் கடன் பெற வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தை மத்திய அரசின் சிறு குறு நிறுவனங்கள் அமைச்சகம் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் தொழில் முனைவோர் பிணையாக எந்த ஒரு சொத்தையோ அளிக்காமல் பொதுத்துறை மட்டுமன்றி தனியார் வங்கிகளிலும் கடன் பெறலாம். அவ்வாறு வழங்கப்படும் கடனுக்கு கடன் தொகையை பொறுத்தும் பிற குறிப்பிட்ட அலகுகளின் வரையறைகளின் அடிப்படையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு வங்கிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உதாரணமாக 5 லட்சம் வரை கடன்களுக்கு 85 விழுக்காடும், 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரைக்கும் உள்ள கடன்களுக்கு 75 விழுக்காடு உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. பெண்களால் நடத்தப்படும் நிறுவனங்களுக்கு அதிக விழுக்காடு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2020-21 நிதியாண்டில் மட்டும் 36,954 கோடி ரூபாய் அளவிற்கு

1.36 லட்சம் நிறுவனங்கள் இத்திட்டத்தால் பயன்பெற்றுள்ளன. இதேபோல் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம், அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் ஒரு உன்னத திட்டமாகும். இதன்படி உரிய ஜிஎஸ்டி எண் அல்லது உத்தியோக் ஆதார் எண் உள்ள சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு அவர்கள் பெறும் கடன் தொகையின் வட்டியில் 2% தள்ளுபடி தரப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் தன் தொழில் அபிவிருத்திக்காக 20 லட்சம் கடன் தொகையை வங்கியில் 10% வட்டியில் பெறுகிறார் என்றால் அரசு அவருக்கு 2% தள்ளுபடி அளிக்கிறது. எனவே அவர் 8% வட்டி செலுத்தினால் போதுமானது. இத்திட்டம் 1 கோடி வரைக்கான கடன்களுக்கு வழங்கப்படுகிறது.

0: நேரம் இப்போ சரியாக 12:03 ஆகிட்டுருக்கு. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகித். ஹாய் ஸ்நேகித் நிகழ்ச்சிக்கு அனைத்து பெண்களையும் வரவேற்கிறேன். என்னப்பா இது பெண்களுக்கு மட்டும்தான் வரவேற்பா, எங்களுக்கெல்லாம் வரவேற்பு இல்லையான்னு சொல்லிட்டு ஆண்கள் நினைக்கிறது என் மனசில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க.
1: கூட்டமும் கூட
0: அட ஆமாங்க, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வைக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சி தான் இந்த ஹாய் ஸ்நேகிதியை. நிகழ்ச்சியில் இணைய விரும்பும் பெண்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-298-6038 மற்றும் 2952-0554 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோட பேசலாம். சரி, அப்படி என்ன தான் பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் யார் யோசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோன்னா, அடம் பிடிக்கிற குழந்தைங்களை எப்படியெல்லாம் நம்ம சமாளிக்கலாம், நீங்கள் எப்படி எப்படிலாம் சமாளிப்பீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் என்னோட சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியின் முதல் காலர் வந்துட்டாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கேக்குதுங்களா? கலா, கலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாமா? அடம் பிடிக்கிற குழந்தைய எப்படி எல்லாம் சமாளிப்பீங்க? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. முதல் காலரே ரொம்ப அழகாக சொன்னாங்க, சரி எப்படி எப்படிலாம் குழந்தைங்களை சமாளிக்கிறேன், பேசியே நான் சமாளிச்சிருவங்க அப்படின்றாங்க. சரி, முதல் காலரை பார்த்தாச்சு, சரி அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் சார். என்ன டாபிக்? கரண்ட் இல்லை.
0: சரி, நான் சொல்கிறேம்மா, அழுகிற குழந்தைய எப்படியெல்லாம் சமாளிப்பீங்க, என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க சமாளிப்பீங்க?

0: அழுகிற குழந்தைங்க நல்லா தாலாட்டு பாடுவேன், அதுக்கு பறவையெல்லாம் காமிப்பேன்.
1: ஸோ தாலாட்டு பாடி பறவை காமிச்சு சும்மா அந்த சீனரி இயற்கை காட்சியை காமிச்சே சமாளிச்சிருவீங்க சூப்பரா.
0: ஆமாப்பா, பசிதான் பார்க்கணும், இல்ல உடனே சுகம் இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் கவனிக்கணும். பசியிலே அழுவோம் குழந்தைங்க, உடம்பு சுகம் இல்லாமனா அழுவோம். எல்லாத்தையும் கவனிக்கணும்.
1: சரி, நன்றிங்கம்மா, நன்றிம்மா கால் பண்ணது, நன்றி.
0: நன்றி சார்.
1: அடுத்த காலர் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், நித்யா பேசுறேன்.
1: நித்யா, நித்யா நீங்க சொல்லுங்க, அழுகிற குழந்தை எப்படி எல்லாம் நீங்க செஞ்சு சமாளிப்பீங்க?
2: அதுக்கு பேச்சு கொடுத்து அதை சமாள, அதுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கணும்.
1: பிடிச்சத வாங்கி கொடுத்து விளையாட்டு காமிச்சு பொம்மை எல்லாம் காமிச்சு சமாளிப்பீங்க?
2: காமிச்சு எல்லாம் வாங்கி கொடுத்தா அதுக்கு அப்படி சம அழுகாம இருக்குங்க.
1: ஓகே ஓகே, நான் கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ காலர் எல்லாருமே நம்ம பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. சில பேர் தாலாட்டு பாடி சமாளிப்பேன்னு சொல்கிறாங்க, சில பேர் பாட்டு பாடி சமாளிப்பேன்னு சொல்கிறாங்க. சரி, நிகழ்ச்சியின் முதல் பாடல் நம்ம கேட்டுட்டு அடுத்த காலர் யாருன்னு நம்ம திரும்ப பார்க்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து சிங்கப்பெண்ணே என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே டூல்.
1: நேரம் இப்போ 12:15 ஆயிட்டுக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 04429868003 மற்றும் 29520554. இன்றைக்கி நம்ம ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள்கிட்ட கேட்குற கேள்வி, அழுகிற குழந்தைங்களை என்னென்னலாம் பண்ணி சமாளிப்பீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க, அடுத்து வர காலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: பெண்களுக்கான
1: சிறப்பு நிகழ்ச்சி, பெண்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044429.

0: 8603 8 மற்றும் 2952 0554. அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம், வனஜா.
0: வனஜாமா, எப்படி இருக்கீங்க
1: சார்?
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு கேள்வி கேட்கலாங்களா? அழுகிற குழந்தைய என்னென்னலாம் பண்ணி சமாளிப்பீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: அழுகிற குழந்தைகளா?
0: ஆமா,
1: அழுகிற குழந்தை ஃபர்ஸ்ட் டவர் மாங்க பாரு இந்த பாரு அப்படி சொல்லுவோம். நான் இது வாங்கி தரேன், ரொம்ப வாங்கி தரேன் அப்படி சொல்லுவோம்.
0: ஓகே,
1: அப்படி கேட்கல வச்சீங்களா? நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒரு ரெண்டு அடி வைப்பேன். நான் வந்து எவ்வளவு சொல்லி கேட்கலாம்,
0: எங்க குழந்தை கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாதுங்க.
1: கண்டிப்பா சார், ஏன்னா என் பசங்க அப்படிதான் வளர்த்தனே.
0: பாட்டு பாடி
1: சமாளிக்கலாம்.
0: அவங்களுக்கு இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் போல இருக்குது. யாரெல்லாம் அம்மா கிட்ட அடி வாங்கி இருப்பீங்களோ அவங்க எல்லாம் நீங்க கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் போல.
2: சமாளிப்பீங்க
0: நீங்க எப்படி எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க? ஏதாவது ஸ்பெஷல் மெமரிஸ் ஏதாவது இருக்கா சொல்லுங்க பாப்போம்.
2: அதிகமாகும். அப்ப நான் வெளியில கூட்டிட்டு போய் என்ன செய்வேன், இது கோழி குஞ்சு குருவி மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துல உட்காந்துக்கிட்டு அணி எல்லாம் போறதுன்னா வேடிக்கை காமிச்சோம் இதுன்னு. ஏன்னா அதுகளுக்கு மயங்காதது எதுக்குமே மயங்காதுங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படின்னா ஏதாவது குழந்தை அழுதா போதும், உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடலாம், நீங்க சமாளிச்சிருவீங்க ஈஸியா.
2: கட்டாயமா, என்னோட பிள்ளைகளை சமாளிச்சேன், பேரன் பேத்திகளை சமாளிக்கிறேன், எல்லாத்தையுமே அதுகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து அந்த இதை பார்க்கணும். குழந்தையோட குழந்தையா நம்ம மாறணும். வெளியில கூட்டிட்டு போய் ஒரு கதை சொல்லுங்கண்ணே, இல்ல
0: நீங்க சொல்லும் போது எனக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க.
2: நான் அப்படித்தான் சொல்லி பிள்ளைகள எல்லா பிள்ளைகளுமே சரி வருவேன்ப்பா. குழந்தை அழுகிற குழந்தை பக்கத்துல வீட்டுல குழந்தை அழுதா கூட என்னன்னு போயிருவேன், வேலையை போட்டுட்டு போயிருவேன். எதுக்கு அழுகுறேன் உங்க பிள்ளை இங்கே கொண்டா அப்படின்னு வாங்கி வெளியில கூட்டிட்டு வந்து இரு அங்கேயே பாக்கலாம், ஒரு அழுது குட்டி ஓடுது அப்படின்னு சொல்லிருக்கேன். குடிக்கீங்கப்பா, இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வெளியில கொண்டுட்டு வந்தா அதுகளுக்கு இயற்கையை காமிச்சா
0: என்னோட கருத்து. நன்றி நன்றி நன்றி.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 12:20 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. அந்த ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். அண்ணா நகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவிமா, ரெடியா நீங்க?
1: ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமா இருக்கும்.
0: சரி,
1: என்னுடைய என்னுடைய மகன்கள் அப்படி அடம் பிடிச்சு வளரல. இப்போ எங்க பேரன் பேத்தி அடம் பிடிப்பாங்க.
0: சோ அவங்க சம்பந்தம் வளர்ந்துறாங்க. இப்போ அப்போ புது டாஸ்கா இருக்கு. இப்போ
1: அதுதான் பேரன் பேத்திய இப்போ உள்ள சூழல. இந்த 2020க்குள்ள பிள்ளைங்க எல்லாமே அடம் பிடிக்கும். நான் அடம் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது.
0: இப்போ ஜென்சி, அப்போ அந்த ஜெனரேஷனே மாறுது. ஜென்சி இப்போ பிறக்கும் போதே எனக்கு இது வேணும் அடம் பிடிக்கிற மாதிரி.
1: அது ரொம்ப மாற்றாங்க. அது வந்து அவ பெரியவங்க இருந்தா அதை சமாளிப்பாங்க. அப்பா அம்மாங்களும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, பெரியவங்க இருந்தா இப்ப நான் என்ன சொல்லுவேன், அவனுக்கு வந்து பிடிச்சது கொஞ்சம் விளையாட்டு டிராயிங் எல்லாம் பிடிக்கும். ஏதாவது இந்த நினைச்சது வாங்கலன்னா கேப்பான். வீட்டுல அழலாம் மாட்டான். வேணும் வேணும்னு சொன்னதே சொல்லிட்டு இருப்பான். நான் உடனே படம் வரைஞ்சிருவேன், வரைஞ்சத கலர் அடிப்பா அப்படின்ட்டு வேணாம்.

0: அந்த மைண்ட மாத்தி விட்டுருவேனா.
1: சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்.
0: ஆமா மாத்தி அவனுக்கு வந்து கலர் அடிக்க பிடிக்கும். நாம வந்து அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பிடிச்சிட்டோம் நீங்க அது உடனே அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
1: சோ தாய்மார்களுக்கே உரித்தானது மனசை அறிஞ்சு என்னென்ன வேணுமோ அதை செஞ்சீங்கன்னா அவங்க சோகத்தை நிப்பாட்டிடுவாங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம்.
0: அது அது அப்படிதான் நம்ம இப்ப இருக்க பிள்ளைங்களை வந்து அப்படிதான் கொண்டு போனோம். வாங்கலாம், நம்ம நம்ம வெளியில போகும்போது நம்ம நல்லதா பார்த்து வாங்கணும் அப்படி அந்த அந்த இதை சொல்லணும். கார் கேப்பான் நிறைய, இந்த கார்கள் தான் கேப்பான். அவங்க அம்மாவும் அதான் சொல்லுவாங்க, அவங்க அம்மாட்ட போனா அவங்க சொல்லுவாங்க. நான் சொன்னா ஏதாவது படம் வரைஞ்சி கொடுத்து இந்த கலர் அடிப்பா நல்ல அழகா வரைந்தியா அப்படின்னு சொன்னா உடனே நோட் எடுத்துருவான்.
1: நல்ல அட்வைஸ்.
0: அது மாதிரி அது மாதிரி நம்ம குழந்தைங்களை அறிஞ்சு செஞ்சா அவங்க அது அனத்த முதல்ல ஆரம்பிக்க கூடாது, அது அழகா பக்குவமா கொண்டு போயிடணும்.
1: கால் பண்ணது நன்றிமா.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேங்க சார்.
1: சரி சொல்லுங்கம்மா, நீங்க எப்படி எல்லாம் சமாளிப்பீங்க? நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லுங்க, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: அந்த குழந்தை மாதிரியே அழ ஆரம்பிப்பேன் நான். அவங்க அப்படியே கொஞ்சம் நம்ம குரல் நமக்கே கேக்குதேங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க.
1: அப்படியே ஷாக்ல திரும்பி பார்ப்பாங்க, யாரு என்ன போல் என்னை போல் ஒருவன் யார் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆமாங்க சார், அது கொஞ்சம் மைண்ட் அவங்களுக்கு டைவெர்ட் ஆயிடும். அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புரிய வச்சுட்டோம். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அது கொஞ்சம் அப்படியே வெளியில தூக்கிட்டு போயிட்டு அதெல்லாம் அந்த நாய்கள் அதெல்லாம் காமிச்சு யாருக்கும் பிடிக்காது, அழுதா பேட் கேர்ள் பேட் பாய் சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி சமத்தா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் கொஞ்சம் அப்படியே சமாதானம் ஆவாங்க.
1: சோ மோட்டிவேஷனும் குடுக்குறீங்க, கொஞ்சம் வந்து ரெப்ளிகேட்டும் பண்ணி காமிச்சிடுறீங்க.
2: அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை எடுத்து கையில கொடுத்துடணும். அது ஹெல்த்தியா இருக்கிறதா ரொம்ப இதெல்லாம் இல்லாம
1: அருமை
2: அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த பழங்கள் அந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணி தரவா அப்படின்னு சொல்லி அப்படியே சமாதானம் பண்ணிட்டு அவங்க பையன் அவ்வளவு அடம் பண்ணினது கிடையாதுங்க சார். இப்ப பேரனை தான் சமாளிக்கிறது, அவங்க எல்லாம் வேலைக்கு போறதுனால நான் சமாளிக்கிறதா பெரிய டாஸ்கா இருக்கு இப்போ.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா, கால் பண்ணது
2: நன்றி. தேங்க்யூ சார், சூப்பர் டாபிக். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
1: சோ கடைசி காலர் என்ன சொன்னாங்கன்னா, நானே அழுது சமாளிச்சிருவேன்ப்பா, இது புதுசால இருக்கு, எனக்கே இது புதுசா இருக்குங்க. சரி, அந்த மாதிரி புதுசா யார் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது எஃப்எம் 91.4 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் இது எஃப்எம் 91.4.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் இப்போ சரியாக 12:31 ஆகிட்டு நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியா. இந்த ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம என்ன காலர்ஸ் கிட்ட என்ன கேட்குறோன்னா, அழுகிற குழந்தைங்களை எப்படியெல்லாம் நீங்கள் சமாளிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. சரி, அடுத்த காலர் நிகழ்ச்சியில் இணையறதுக்கு முன்னாடி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் சொல்லிடுறேன். 0944-098-6-00-3 மற்றும் 0952-5254. சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா.

0: சரி சொல்லுங்க, அழுகிற குழந்தைய எப்படி சமாளிப்பீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: அழுகிற குழந்தைய எப்படி சமாளிக்கணும்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும், தூக்கி இடுப்பால வச்சுக்கணும், நிலவ பாருமான்னு சொல்லணும். அது நிலவ பார்த்த உடனே அதுக்கு சாதம் ஊட்டிக்கினே நிலவ பார்த்துன்னா வச்சுக்கோங்க, அங்க ஒரு ஆயா வடச்சு விடும்.
0: ஓகே, கதை சொல்லி சமாளிச்சிருவீங்க டோட்டலா.
1: கதை சொல்லி சமாளிச்சு அந்த ஆயாவுக்கு, ஆயா கிட்ட வந்து வடையை வாங்கி குழந்தைக்கும் கொடுப்போம், உங்களுக்கும் நான் ஒன்று கொடுப்பேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி
1: சார்.
0: அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: ராஜலட்சுமிமா நீங்க சொல்லுங்க, குழந்தைய எப்படி சமாளிப்பீங்க, அழுகிற குழந்தைய குறிப்பா?
2: முதல்ல அதுக்கு எதுக்காக அழுகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும்.
0: ஓகே,
2: அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அதை அரவணைச்சு சமாதானப்படுத்தி அது வேணுங்கிறத கொஞ்சம் அது பாஷையில நம்ம பேசி அதை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும்.
0: ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? அது குழந்தை பாஷையில பேசுன்றீங்க, குழந்தை பாஷையில பேசுறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க?
2: என்ன பண்ணணும்னா, கண்ணாதா உனக்கு என்ன வேணும் அந்த மாதிரி அழுவக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும், எதுக்கு அழுவுற அப்படின்னு கொஞ்சம் அந்த மாதிரி சமாதானப்படுத்தலாம்.
0: ஓகே ஓகே, சரிங்கம்மா கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றிப்பா.
0: அடுத்த காலர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ம், சொல்லுங்கம்மா, கேக்குது, இணைப்புல இருக்கீங்க.
3: வணக்கம.
0: வணக்கம்,
3: இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி சொல்லுங்கம்மா, நீங்க வந்து அழுகிற குழந்தை எப்படி எல்லாம் சமாளிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கா, இந்த குழந்தைய நான் சமாளிச்சிட்டேன்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு?
3: அதாவது என் பையன் வந்து அப்படி அடம் பண்ணவே மாட்டான். அதாவது திருவிழா கடைக்கு எல்லாம் போனா பலூன் எல்லாம் வேணும்னு பிள்ளைங்க அழுவாங்கல்ல, அத வேடிக்கை பாப்பானே ஒளி, இவன் அழுது எதுவுமே கேட்க மாட்டான் சின்ன குழந்தைங்கள. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பண்ண
0: ஆரம்பிப்பான்.
3: அத பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னா ரீசனபிளா சொன்னா சரி அப்படின்னு அந்த நேரம் கேட்டுப்பான். ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு மூஞ்ச மொழி வச்சிருப்பான். அப்போ தெரியும் என்ன ஒரு மாதிரி எதுக்குன்னு, ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லன்னுவான். ஆனா அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கும் நமக்கு, ஓகே இதை வந்து இது கேட்டான், இந்த ஷூட்டிங் கன் இருக்குல்ல அந்த இது கேட்டான், அந்த இதுக்காக தான் இவன் மூஞ்ச மூணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
0: நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, அவருக்கு பிரச்சனையே கிடையாது. சூப்பர். சரிங்கம்மா, சரி கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்தை பதிவிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. சிலது நமக்கே தெரிஞ்சு அனுபவிச்சதா இருக்கும், சிலது கேட்டதையும் புதுமையா இருக்குது. சரி, ஒருத்தங்க சொன்னாங்க நானே கூட அழுதுருவேன், குழந்தை என்ன யாருன்னு தேடி பார்த்தோன்னே நம்ம அழுகிய நிறுத்திடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து சின்மை மற்றும் ஜெயச்சந்திரன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சம்மதோடு.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று

0: பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததை அடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான்

இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல், லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலோச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000 மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சர்வதேச கைம்பெண் தினம், அதாவது வேர்ல்டு விடோஸ் டே, June 23. இந்த தினத்தில் கணவனை இழந்த அனைவருக்கும், கணவரை இழந்த அனைவருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல் அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு பெண் தான் வாழ்க்கையின் துணையை இழக்கும்போது அவளுக்கு ஏற்படும் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அந்த சோகத்தை தாண்டி தன் குடும்பத்தை கட்டி காக்கும் வல்லமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டு. அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு போராளிதான். உலகம் முழுவதும் பல மில்லியன் பெண்கள் தனது கணவர்களை இழந்துள்ளனர். பல சமூகங்களில் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இன்னும் பல இன்னல்களை சந்திக்க நேரிட்டு வருகிறது. இது மாற வேண்டும். சமூகத்தில் அவர்களை பரிதாபத்தோடு பார்ப்பதை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு கைம்பெண்ணும் மறுமணம் செய்து கொள்ளவோ, தன் காலில் நிற்கவோ, சுயமரியாதையுடன் வாழவோ முழு உரிமை உண்டு. அவர்களது கண்ணியம் காக்கப்பட வேண்டும். இன்றைய நவீன சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்ணும் கைம்பெண்ணும் தனது குழந்தைகளை வளர்த்து சமூகத்தில் சாதித்து காட்டுகின்றனர். அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள்தான் குடும்பத்தின் ஆணிவேர். அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் கல்வியையும் வேலைவாய்ப்பையும் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றன. பெண்கள் பொருளாதார ரீதியாகவும் சுதந்திரமாக இருப்பது மிகவும் அவசியம். ஸோ அந்த வகையில் இந்நாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். ஒவ்வொரு கைம்பெண்ணும் தனது உரிமைகளை இழந்துவிடக்கூடாது என்று உறுதியேற்போம். ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பாடலாக மொழி திரைப்படத்திலிருந்து காட்டின் மொழி என்ற பாடல், பல்ராம் குரலில், வித்யாசாகரின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: நான்
1: ஆமா சுந்தர், அவ தாத்தா பாட்டி குடுக்கற காசை சேமிச்சு வச்சிருப்பா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வரும்போது அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரதான் என்னோட பழக்கம்.
2: அடடா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் இது. இந்த வயசுலயே சேமிக்கணுங்கிற பழக்கம் வந்தது பின்னாடி ரொம்ப உதவியா இருக்கும்.
1: கண்டிப்பா சுந்தர், இதனால காசை எப்படி சேமிச்சு வைக்கணும்ன்ற பழக்கம் கத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, சேமிச்ச காசை எப்படி சிக்கனமா செலவு பண்ணுன்ற பக்குவமும் அவங்களுக்கு வரும்.
2: அப்ப சரி, நானும் என் பசங்களுக்கு சிறு சேமிப்பு பத்தி சொல்லித்தர போறேன். நான் கிளம்புறேன்டா.
0: அப்பா நான் ரெடி, வாங்க போலாம்.
1: போலாம்டா செல்லம்.

இதமான மதிய வணக்கங்கள் நேர்களை. நேரம் சரியா 1:01 ஆயிடுச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் எஃப்எம் ரெயின்போ 101.4. மன்சூன் கம்சூன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெளியில் வெட்ட வெட்டன்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இந்த மதிய வெயிலில் நம்மெல்லாம் வந்து மண்டையில் சூடு ஏறி அப்படியே வெக்கையில் உட்காந்துருக்க நேரத்தில் நம்ம மனசை அப்படியே இதமாக குளிர்ச்சியாக வருடி போகிற மாதிரியான பழைய பாடல்கள், அதுவும் 1960களில் 1970களில் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்பட பாடல்களை கேட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற இந்த டைமில் உங்க கூட சேர்ந்து நானும் ஸ்டுடியோல ரிலாக்ஸ் பண்ண போறேன். ஸோ நிகழ்ச்சியில் அழகழகான பழைய பாடல்கள் வரப்போகுது. ஸோ இதை கேட்டு நீங்களும் உங்களோட அந்த நாள் ஞாபகத்தை அப்படியே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். முதல் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய அந்த பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்களோட இசையில வந்த, கண்ணதாசனோட வரிகளில் வந்த பாவ மன்னிப்பு அப்படின்ற திரைப்படத்துலேருந்து இந்த பாடல். அதாவது இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து நம்ம எதனோடலாம் ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம், எல்லாத்துலேயுமே வந்து அவ பெஸ்ட்டு. ஒரு பூ எடுத்துக்கிட்டால் அந்த பூவில் அவ பெஸ்ட்டான பூ எதுவோ அந்த மாதிரி, ஒரு பருவத்தை எடுத்துக்கிட்டால் அந்த பருவத்தில் பெஸ்ட்டான பருவம் எதுவோ அப்படி, மனதுக்கு இதமான பருவமாக எது இருக்கோ அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேர்ந்தெடுத்து

திரைக்கானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. அழகழகான பழைய பாடல்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். முதல் பாடலை தொடர்ந்து மாலையிட்ட மங்கை திரைப்படத்துலேருந்து அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட பேர் சொல்லி சொன்னோன்னே என்ன பாடல் அப்படின்றது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த பாட்டு தான் செந்தமொழி தேன்மொழியால் அப்படின்ற பாடல் தான். முதல் பாடலில் வந்து ஒரு பெண் எல்லா பொருளையும் ஒரு பெண்ணை ஒரு பொருளோடு ஒப்பிடும்போது அந்த பொருளை வந்து உள்ளத்துலேயே பெஸ்ட் எதுவோ அதுதான் என்னோடய காதலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடினார் இல்லையா. இப்போது இவர் எப்படி பாடுறாரு அப்படின்னா, இந்த பாட்டையும் எழுதினது கண்ணதாசன் அவர்கள் தான். அதாவது இதில் ஒரு வரி வரும், பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண்ணை பார்த்தோன்னா எதிர்பாலினமான ஒரு ஆணுக்கு அந்த பெண் மேலே அந்த அழகை வந்து அட்மையர் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா வந்து இயற்கையே எதிர்பாலினத்தவர் மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான் இயற்கையான அமைப்பு. ஆனால் ஒரு பெண்ணுக்கே அந்த பெண்ணை பார்த்து பொறாமல் வர்ற அளவுக்கு என்னோட காதலி வந்து அவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. அந்த வரி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச வரிகள். ஸோ உங்களுக்கு இதில் எந்த வரி பிடிக்கும் அப்படின்றத மனசில்

0: எல்லாமே தோல்.
1: அடுத்த பாடல் என்ன திரைப்படத்துலன்னு கேட்டிங்கனாக்கா எதிர்நீச்சல் திரைப்படத்துலேருந்து. இந்த படத்தில் வந்து இந்த பாடல் ஒரு ஐகானிக் சாங் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெண் வந்து எப்போதுமே பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, அது அந்த வீட்டில் அது அப்படி இருக்குது, இந்த வீட்டில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேர் பண்ணுற அந்த விஷயத்தை ரொம்ப நகைச்சுவை கலந்த, அதே சமயத்தில் வந்து அதற்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து அதுவும் சேர்த்து, ஏம்மா என் சம்பளம் என்னன்னு உனக்கு தெரியாதா, அவங்க வீட்டில் அவ்வளவு இருக்குது, அவங்க வாங்குறாங்க, என் சம்பளத்தில் இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கவுண்டரும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கும். இந்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா. வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க. வி குமாரோட இசையிலேருந்து எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் அடுத்த அம்புஜத்தை பாத்தீங்களா அப்படின்ற பாடல்.
2: நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
3: ஏண்டி புதுசா கேக்குற என்னப்பா.

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: கேட்கும் போதே அப்படியே காட்சிகள் கண்ணு முன்னாடி வந்து போகிற மாதிரியான ஒரு பாடல் அமைப்பு. அண்ட் அந்த காட்சியில் நடித்தவங்களும் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பிளேலிஸ்டில் இருக்கிற பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்துலேருந்து பி சுஷிலா பாடியிருக்காங்க, கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையில். அதாவது வந்து நீ பார்த்தேன், நான் அதை பார்த்தேன் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒரு பாடலை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நடனமும் இதில் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ தில்லானா மோகனாம்பாள்லேருந்து இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. நேரம் சரியாக 1:16 ஆயிட்டு
1: இருக்குது. தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதூரம்.

கானம் நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ரபமூர்த்தி தான் இசையமைச்சிருக்காங்க இந்த பாடலுக்கும். கண்ணதாசனோட வரிகளில் பச்சை விளக்கு அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல், அதாவது அப்புறம்ப்பா வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு விதமான பதில் வரும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குது, எப்படி போயிட்டுருக்குதுன்னு தெரியவே இல்லைன்னு ஒருத்தவங்க பதில் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக அப்படியே வந்து அப்போ தான் ஏதாவது குட் நியூஸ் எதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் கண்களில் தெரிகிறது அப்படிம்பாங்கல்ல. அந்த பாடல் வரிகளே இந்த அந்த வரிகளை இந்த பாடல் வரிகள்லேருந்தான் இவர் தொடக்கி வச்சார் அப்படின்னு நம்புகிறேன். பச்சை விளக்கு திரைப்படத்துலேருந்து இந்த பாடலை கேட்போமா?

இனி எல்லாமே தூளு. ஆகாஷ்வாணி சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க திரை கானம். நேரம் சரியாக 1:28 ஆயிடுச்சுக்குது. அண்ட் பழைய பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய அடுத்த பாடல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல். எம்எல் ஸ்ரீகாந்த் மற்றும் பி சுஷிலா பாடியிருக்காங்க. எம்எஸ்வியோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில். கேட்கலாமா?

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

திரைக்கானம் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் படகோட்டி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல். இப்போ வந்து டூயட் சாங் கேட்டோம்ல, இப்போ இது வந்து தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவி, காதலனை பிரிந்திருக்கக்கூடிய காதலி, கணவனை பிரிந்திருக்கக்கூடிய மனைவி. என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி, மறுபடியும் வருவானா? ஒருவேளை வருவான், அவன் வந்தே தான் ஆகணும், வேற வழி இல்லை, வரணும் அப்படின்ற அந்த டோனில். ஆனால் அழகான ஒரு ஃபோக் சாங்கு, அதுவும் வந்து படகோட்டி திரைப்படம் அப்படின்றதுனால இந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு வந்து அலைக்கடலில் அப்படியே அந்த படகு மெல்ல அப்படியே ஆடி அசைஞ்சு போகிற மாதிரியான அந்த ஃபீல்லையே, அந்த காதலனை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு காதலியோட துயரத்தையும் கடத்துகிற மாதிரியான அழகான ஒரு இசையில் கொடுத்துருப்பாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் தான் இந்த பாடல். வாலி அவர்கள் பாட்டை எழுதியிருக்கிறாங்க, பி சுசிலா மற்றும் குருவினர் பாடியிருக்காங்க. பாடலை கேட்டு ரசிப்போம் வாங்க.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
5: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
6: செக் பண்ணிக்கோங்க, டைம் 1:41 ஆயிடுச்சுக்குது. அண்ட் நம்ம இணைந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி திரைகானம். ஸோ 1:30 ஆக போகுதா? இது வரைக்கும் லஞ்சு சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சாப்பிட்டு வந்துருங்க. பிகாஸ் வந்து மதியம் 2 மணிக்குள்ளார நம்மளோட மதிய உணவை முடித்துக்கொள்வது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லப்பா மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் லஞ்சு சாப்பிடல அப்படின்னாக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. லஞ்சு சாப்பிட்டு இருக்கவங்க பொறுமையாக நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவை வந்து ரசித்து ருசித்து நல்லா மென்று முழுங்குங்க. அண்ட் அதே மாதிரி ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே வந்து நம்ம வந்து ஐடிலாக உட்காந்துராமல் இல்லாட்டி அப்படியே டகாலில் போயிட்டு நான் ஒரு குட்டி தூக்கம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் லைட்டாக சின்ன சின்னதாக எதாவது வேலை பார்த்துட்ருங்க. அப்படி என்ன பண்ணுறது தெரில அப்படின்னாக்கா இந்த அழகழகாக பாட்டு போடுறோம், அந்த பாட்டு அதை உட்காந்து கேளுங்க. அப்படி என்னம்மா பாட்டு போட போகிற ஒரு சோக பாட்டு கேட்டோமா? இதுவும் லைட்டாக கொஞ்சம் சோகமான பாட்டு தான், ஆனாலும் வந்து ஒரு தத்துவ பாடல். இந்த பாடலை பற்றி நம்ம நேற்று கூட தான் டிஸ்கஸ் பண்ணோம். அவன்தான் மனிதன் திரைப்படத்திலேருந்து ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆளாதாரே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கேட்குறாரு. யார் கேட்குறாரு? டிஎம் சௌந்தரராஜன் அவங்களோட குரலில் கேட்குறாங்க. அண்ட் எம்எஸ் விஸ்வநாதனோட வரிகளில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது, எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்துட்டே இருக்குது. லைட்டாக எனக்கும் பசிக்குதா, ஆனாலும் கொஞ்சம் டங்கு ட்விஸ்ட் ஆகுது. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட்.

ஓகே, ஒரு தத்துவ பாடல் கேட்டோமா, அடுத்து வந்து மீண்டும் ஒரு காதல் பாடல் கேட்கலாம். இதில் வந்து எப்படி இந்த காதலை வந்து அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த காதல் எப்படி இருக்கணும், இருமனம் சேர்ந்து ஒரு மனம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது இருமனமும் ஒரு மனம் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா கலந்துட்டோன்னா அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை சொல்லியிருப்பாங்க. டிஎம் சௌந்தரராஜன் அண்ட் பி சுஷிலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் பாலும் பழமும் திரைப்படத்தின்னு வந்துட்டே இருக்குது இந்த பாடல். கேட்டு இணைந்தீர்கள்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நல்ல அழகான ஒரு காதல் பாடல் கேட்டு முடிச்சோமா? ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம கேட்க போகிற ஒரு பாடல், ரெண்டு கேர்ள்ஸ் ஒரு பாய்க்காக சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அதாவது இந்த திரைப்படத்தில் இந்த கதை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹீரோவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு திருமணமாயிருக்கும், ஒரு விபத்தில் தன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவர் வந்து அடுத்த திருமணம் செய்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும், ஓஹோ நம்மளோட முதல் மனைவி இறந்து போகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த இரண்டு மனைவிகளும் வந்து சேர்ந்துக்கிட்டு என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப நாசுக்காக, ரொம்ப நாகரிகமாக ஒரு நவராத்திரி விழான்னு நினைக்கிறேன். அந்த நவராத்திரி விழாவில் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க என்ன பாடுகிறாங்க அப்படின்றது புரியாது, பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வந்து அவங்களோட கணவருக்காக சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ அழகாக தன்னோட உரிமைக்காக ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றது இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. பி சுஷ்லா மற்றும் ஜமுனா ராணி பாடிய அந்த பாடல் வி குமாரோட இசையில இரு கோடுகள் அப்படின்ற அந்த திரைப்படத்திலேருந்து கேட்கலாமா?
4: நவராத்திரியில் கோலும்

இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட இணைந்து இந்த அழகான பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்த அந்த நிறைவோடு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியில் அழகான நல்ல உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே வாசு. என் நிறைவு பாடலாம் உங்களுக்காக காக்கும் கரங்கள் திரைப்படத்திலேருந்து ஒரு சின்ன குழந்தை அழகா தத்தி தத்தி நடக்கும் போது நம்ம அந்த குழந்தை எப்படியெல்லாம் கொஞ்சம் அதான் இந்த பாடலை நீங்கள் கேட்க போறீங்க. டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா பாடியிருக்காங்க. கே வி மகாதேவனோட இசையில் ஸ்டேட்டி உண்டாருங்க. சிரிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமா இருங்க.

வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் 2:15 ஆகிட்டுருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு.

0: இன்று பிற்பகல் 2:30 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11:00.

நேரம் இப்போ சரியாக 2:21 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மெலோடி நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து, காதலின் தீபம் ஒன்று என்று தொடங்கும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், பஞ்ச அருணாச்சலம் அறிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் சரியா 2:26 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மெலோடி நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நான் பாடும் பாடல் என்ற திரைப்படத்துல இருந்து, எஸ் ஜானகி குரலில், வைரமுத்துவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

बेटी तू बर्बाद हो गई, तेरी दुनिया हमेशा के लिए उजड़

0: बसंती बहन और गांव की संकल्प की धनी जुझारू महिलाओं ने यह साबित कर दिया है कि अगर आप ठान लें तो सब कुछ संभव है। उत्तराखंड की धरती ऐसी ही साहसी महिलाओं की धरती रही है और उसी परंपरा को आगे बढ़ा रही हैं बसंती बहन।
1: अभी आपने सुना कार्यक्रम संकल्प की धनी बसंती, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜன்சங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். லக்னோவில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் இப்போ 3:03 ஆகிட்டுருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இது ஒரு லைவ் ப்ரோக்ராம். யாருக்கு என்ன சந்தேகம் வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன் அண்ட் மற்றும் மனநல மருத்துவர் கோபிநாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். சொல்லி, இப்போது மனநலம் வந்து நம்ம சமீப காலமாக பார்க்குறோம். இப்போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அது இதுன்னு போயிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து மனநலம் சொல்லிட்டு ஒரு தனி பிரிவுகளை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கான தேவையும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ

0: இந்த காலகட்டத்தில் மனநல மருத்துவத்தின் முக்கியத்துவம் என்ன? அதுவும் குறிப்பாக தந்தையாக இருக்கிறாங்க இல்லையா, பெற்றோர்களில் தந்தையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனநல மருத்துவங்கள் இப்போ அதிகமாக தேவைப்படுது. எனக்கு இந்த ஒர்க் இருக்குது, எனக்கு வந்து இந்த சுமை இருக்குது, எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கடமைகள் இருக்குது, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில், இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மனநல மருத்துவம் குறிப்பாக தந்தைகளுக்கு எந்தளவு முக்கியத்துவம் தேவைப்படுது?
1: ரொம்ப சிறப்பான கேள்வி. ஆக்சுவலாக இப்போது ஆஃப்லேட் ஆக்சுவலி மனநல மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தப்பட்ட சூழ்நிலை தாண்டி இப்போ மனநலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. உடம்பில் எந்த உறுப்பு எடுத்துக்கிட்டாலுமே அது மனநலம் ஒழுங்காக இருந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பிலேருந்து வரக்கூடிய வியாதிகள் முழுமையாக குணமடையக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரும். ஸோ மனநலம், மனநல மருத்துவத்தை தாண்டி மெடிக்கல் ஃபீல்ட் அண்ட் அதையும் தாண்டி எல்லா துறைகளிலுமே அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக வகிக்குது. ரெண்டாவது கேள்வி, லைக் தந்தையார்களுக்கு எப்படி மனநலம் ரொம்ப முக்கியம். நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடல், ஒரு மென்டராக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் பிஹைண்ட் த சீன் அங்கே வந்து அவங்க நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹஸ்பண்டாக, ஒரு நல்ல ஃபாதராக அண்ட் ஒரு நல்ல சன்னாக, வேலைக்கு போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய மேனேஜர் ரோல்லேருந்து நிறைய ரோல்ஸ் அவங்க ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம சொசைட்டி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபாதர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரொவைடராக வந்து மாற்றிடுச்சு. அப்படி இருக்க சூழ்நிலைகளில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக வீக் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸே நம்ம கொடுக்கல. ஸோ அப்படி வீக்காக அவங்க ஃபீல் பண்ணாலுமே அவங்க அதை தட்டி கழிக்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம தலை
0: வெளிக்காட்ட முடியாது. தன்னை ஸ்ட்ராங்காகவே ப்ரொஜெக்ட் பண்ணி தனக்கு என்ன தேவைன்னு கேட்கக்கூட சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. நான் வந்து யார்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது, நான் வந்து ஐம் ஜஸ்ட் அ ப்ரொவைடர், நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுதோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற நிலைமை மாறிடுச்சு.
1: கண்டிப்பாக, வெரி வெல் சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இந்த பேர்டன் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குங்கிற அந்த அதை சொல்கிறதுக்கான ஸ்பேஸுமே நம்ம உருவாக்கலை. சரிங்களா, ஃபைன். அண்டு அப்பார்ட் ஃப்ரம் நான் சொல்கிற அதர் ரோல்ஸ், அண்ட் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டிங்கே ரொம்ப டிமாண்டிங்காக மாறிடுச்சு. ஆக்சுவலாக முன்னாடி நம்மளோட பெற்றோர்கள் இல்லை அவங்களோட பெற்றோர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அண்ட் ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இருந்த கால சூழ்நிலைகள் தாண்டி இப்போது எமோஷ்னல் நீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்ம எல்டர்லி பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் எஸ்பெஷலி அவர் கிட்ஸ் நீட் மோர் ஆஃப் எமோஷ்னல் சப்போர்ட். அப்போது ஒரு ஃபாதரோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரெசிலியண்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தான் அவங்க கோத்ரூ பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி அவங்களால வந்து நாட் ஓன்லி மெட்டீரியலிஸ்டிக் ப்ரொவைடர், ஒரு எமோஷ்னல் ப்ரொவைடராகவும் அவங்களால இருக்க முடியும்.
0: ஒரு குடும்பம்ன்றதே ஒரு எமோஷனோட கட்டுமானத்தினால உருவாக்கப்பட்டது தானே.
1: ஆமாம்.
0: ஸோ சரி, தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் இணைய வரும் நேயர்கள் 044-298-6003-8 மற்றும் 295-2-554 என்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட உங்களுக்கு என்ன மனநலம் குறித்து என்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் போடா போடி திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன் பாடிய பாடல், வாலியின் வரிகளில் தரன்குமார் இசைகள். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சம்மதுள்ள

0: நேரம் 3:13 ஆயிருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் கோபிநாத், மனநல மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மனநலம், குறிப்பாக அதுவும் தந்தைகளுக்கான மனநலத்தை பற்றி பேசுகிறோம் நிகழ்ச்சியில். அடுத்து முதல்ல இணைய போகிற காலர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் வேலூர்லேருந்து சுவாமிநாதன் பேசுகிறேன்.
0: சுவாமிநாதன், சுவாமிநாதன் சார் டாக்டர் இருக்கார், கேளுங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: இன்றைய சூழ்நிலையில வந்து மனநலம்

0: உண்மையிலேயே அதுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்தாகணும். ஏன்னாக்கா பெற்றோர் மட்டும் இல்ல, பிள்ளைகளும் சரி, அந்த அளவுக்கு எடுத்த உடனே வந்து கிடைக்கல, ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றப்போ தற்கொலைக்கு தான் எண்ணும் போது, இது வந்து உண்மையிலே நம்ம வருந்தத்தக்க ஒண்ணு. அது மட்டும் இல்லாம வந்து இப்போ படிப்பா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா இருக்கட்டும், இதுக்கு வந்து எதிர்ப்பு அப்படின்னு பெற்றோர்கள் தெரிவித்தா பிள்ளைகள் அந்த முடிவு எடுக்கிறாங்க, இல்ல பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்கிற சமயத்துல வந்து பெற்றோர்கள் வந்து அதை வந்து மிரட்டலாம்.
1: சுவாமிநாதன், இன்னைக்கு டாபிக் குறிப்பா வந்து பெற்றோர்களுக்கான இது பத்தி மட்டும்தான், சோ அதை பத்தி நம்ம பேசினா கரெக்டா இருக்கும்.
0: பிள்ளைகள் வந்து நடவடிக்கைகள் வந்து பெற்றோர்களும் இந்த தற்கொலையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, இது வந்து ஒரு அவருடைய மன அழுத்தத்தினால் ஏற்படுறதா, இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல.
1: சரி, அதாவது இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணம் என்னன்றது கேக்குறீங்க, டாக்டர் சொல்லுவாரு.
2: ரொம்ப சரியான கேள்வி சுவாமிநாதன். ஸோ அதான் இந்த கால சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல எதிர்ப்பு தெரிவித்தாலோ, இல்லை பிள்ளைகள் அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து சரியாக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் இரண்டு தரப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனநல பிரச்சனைகள் ஏற்படுது, அது வந்து ஒரு விதமான ஒரு தற்கொலை எண்ணங்களையும் தூண்டுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அற்புதமான கேள்வி. இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறதோ இல்லை குறைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட குழந்தைகள் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றங்கள் அதிகமாக அது நாளடைவில் ஒரு மன அழுத்தமாக மாறும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு ஓப்பன் புக்காக எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு அவங்க எதனால இந்த விஷயத்தை வேண்டாம்னு சொல்கிறாங்க, நம்ம குழந்தைகள் ஏன் வந்து இந்த நம்ம சொல்கிற ஒரு சஜஷன் அண்ட் டிசிஷனை வந்து எதுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன், தட் இஸ் தி ஹெல்த்தி திங். அப்படி அவங்க நோ சொல்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஒன்று உங்களால் சரி செய்ய முடிஞ்சு ரெண்டு பேருக்குமே ஒரு மிடில் கிரவுண்டை அட்டைன் பண்ண முடியும்.
1: அதாவது ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
2: எக்ஸாக்ட்லி, வெரி வெல் சார், தட் இஸ் இம்பார்ட்டன்ட்.
1: அடுத்த கலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியங்க.
1: சுப்பிரமணியன் சார், டாக்டர் இருக்காரு, கேளுங்க, டவுட் கேளுங்க.
3: சார் வந்து சுகருக்காக.
2: சொல்லுங்க சார்.
3: ஐயா.
2: ஆமாம் சொல்லுங்க.
3: சுகருக்காக இன்சுலின் வந்து முழங்காலுக்கு மேலே தொடையில் போட்டுக்கிட்டு வரேன். முழங்காலுக்கு கீழே போடலாமா
1: டாக்டர்? டாக்டர் இது சார் சுவாமிநாதன், நீங்கள் வந்து இது மனோ தத்துவ நிபுணர், அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. இது வந்து நம்ம டயபெட்டாலஜிஸ்ட் அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
1: சந்திரசேகர் சார் கேளுங்க.
4: கண்டிப்பாக டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. பாப்பா, பேரண்ட்ஸ்ல குறிப்பிட்டு தந்தை வந்து அதிக அளவிலான அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும் வேலை நிமித்தமாக. எனக்கு என்ன கேள்வினா, அந்த வேலை நிமித்தமாக குழந்தைகள் கிட்ட அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கறது அப்பா ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குமா? ஏன்னா குழந்தைகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணா டிப்ரெஷன் கம்மியாகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் இது அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொடுக்குமா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒருத்தருக்கு டிப்ரெஷன் இருக்க குறிப்பிட்டு பேரண்ட்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு பசங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலா புரிதல் இருக்காங்க. அப்ப பிள்ளைகள் என்ன விஷயங்கள் செய்யும் பொழுது குறிப்பிட்டு அப்பாவுக்கு செய்யும் பொழுது அவங்க வெளியில இருந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்தோ அல்லது ஆங்ஸைட்ல இருந்தோ வெளியில வருவதற்கு வாய்ப்பா இருக்கும்? எந்த அளவுக்கு பிள்ளைகள் சப்போர்ட்டிவா பேரண்ட்ஸ்க்கு இருக்கலாம் சில விஷயங்கள்? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
2: ரொம்ப அற்புதமான கேள்வி சந்திரசேகர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குவாலிட்டி டைம் கொடுக்காத பட்சத்தில் வந்து அது குழந்தைங்களை பாதிக்குமா? இல்லை, பட் அந்த ஒரு தந்தைக்கே வந்து ஒரு மன அழுத்தத்தை அதிகமாகறோம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆமாம் அதிகமாகும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அட்டென்ட் பண்ணி ஆகணும். குவாலிட்டேட்டிவ் டைம் நாங்கள் நிறைய என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பட் அது வந்து ரொம்ப அவங்க லைட்டாக எடுத்துக்கிறாங்க. நான் ரொம்ப அதிகமாக கூட சொல்லலை, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போதும், இல்லை எவ்வளோ முடியும் ஒரு 5 நிமிஷம் முடியுமா, அஸ் மினிமல் அஸ் பாசிபிள் வாட் யூ கேன். அந்த குவாலிட்டி டைமை வந்து நம்மளோட குழந்தைகளோட நீங்கள் செலவழிக்கிறப்போ அது வந்து ரொம்ப நியூட்ரல். அந்த டைமில் உட்காந்துட்டு அவங்க என்ன படித்தாங்க, இது பண்ணியா அது பண்ணியா அப்படின்னு இல்லாமல், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நம்ம சகஜமாக பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நியூட்ரலான குவாலிட்டி டைம் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக கொடுத்து பாருங்கள். அதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தைங்கள் நீங்கள் பே

0: சிறப்பாக அவங்க ரெசிப்ரோகேஷன், அவங்களோட நகை, அவங்களோட புன்னகை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மன அழுத்தம் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ குவாலிட்டி டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கேள்வி, இப்போது தந்தையார் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற பட்சத்தில் குழந்தைங்களை என்ன பண்ணலாம், அது மேபி அது சொல்லலாம் பட் நடைமுறைக்கு அது எந்தளவுக்கு சாத்தியம் நான் தெரியல. பட் குழந்தைகள் அது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அப்பாவோட அந்த மன அழுத்தம் வந்து அது குழந்தையாக தான் தாக்கும், சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாமினண்ட்டான ஒரு ஃபேமிலி ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட மன அழுத்தம் அதிகபட்சமான சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்பிளேஸ் ஆகும். அதாவது சுற்றி இருக்கிறவங்க மேலே அது ஒரு கோபமாகவும் ஒரு வெறுப்பாகவும் ஒரு எரிச்சலாகவும் அதிகமாக வந்து தென்படும். ஸோ அதனால் குழந்தைகள் கூடுதலாக அதுக்கு பாதிக்கப்படுவாங்க. மேபி நம்ம அப்பா எப்பயுமே கோவப்பட மாட்டார், எப்பயும் இவ்வளோ கோவப்படுறாருன்னு அந்த மாதிரி ஏதாவது புரிதல் ஏற்பட்டால் கொஞ்சம் அப்பாவோட கொஞ்சம் கூடுதலாக நேரம் செலவழிக்க பாருங்கள். அப்பாவோட மனநலத்தை பற்றி கேளுங்க, அப்பா எப்படி இருக்கீங்க, ஆர் யூ ஃபீலிங் ஓகே, ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்னால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தீங்கனாலே அதுவே அவருக்கு அந்த அது நீங்கள் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஓகே, நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்குற அந்த ஒரு கேள்வியை அவங்களை நலம் விசாரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுத்துரும்.
1: எஃபர்ட்ஸ் மேட்டர்ஸ் அந்த மாதிரி.
0: எக்ஸாக்ட்லி,
1: கண்டிப்பாக. அடுத்த காலம் பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: டாக்டர்
0: சொல்லுங்க சார்.
2: அடையாள் மட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஆசீர்வாதம், சொல்லுங்க
1: சார். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்
2: சார்.
0: சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க.
1: இணைப்புல கோளாறுன்னு நினைக்கிறேன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் டாக்டர், நான் மேடை வாகத்துல இருந்து
1: பேசுறேன். சித்ராவா?
3: ஆமா சார்.
1: அம்மா கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காரு, மனநலம் பத்தி அவரு கேளுங்க, நீங்க க்வெஸ்சன்ஸ் கேளுங்க.
3: கேக்குறேன் சார். சார் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து மனசுல
1: மேம், உங்க இணைப்பு சரியா இல்ல, கொஞ்சம் ஒரு இடமா இருந்து பேசுங்க, இணைப்புல கொஞ்சம் சரியில்லாம இருக்கு மேம். கேக்கல எதுவும்.
3: இப்ப கேக்குதுங்களா?
1: ஆ சொல்லுங்க.
3: எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சார்.
1: மேம் இணைப்புல சரியா இல்ல. அடுத்த காலர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ டாக்டர்,
0: சொல்லுங்க சார்.
4: மாலை வணக்கம.
1: மாலை வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
4: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார்.
1: இப்ப சொல்லுங்க சார்.
4: சார் எங்க அம்மா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நாங்க கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. நித்திக்கு அப்பதான் மாத்திரை மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
0: ஒரு தாய்க்கு மனநலம் பிரச்சனை இருந்தா அவங்களோட குழந்தைகளுக்கு தான் வந்து வரக்கூடிய பாதிப்புகள் வந்து ஒரு 1-4% இருக்கு, சரிங்களா? ஸோ பாக்கி வந்து 90-96% அந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமையே இருக்கு. ஸோ அந்த ஜெனட்டிக் லோடிங் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வளர்கிற சூழ்நிலையும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அம்மாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க வந்துடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த குழந்தைய ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனதிடத்தோடு நீங்கள் வளர்த்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம கூடுதல் கவனத்தோடு எல்லாத்தையுமே அணுகிறது நல்லது.
1: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறையா காலர்ஸ் கேட்குறாங்க இப்போது இந்த மாதிரி, இப்போது கூட இருக்கணுமா, நான் கூட இருக்க தேவையில்லையா? ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் நிறைய பேர் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஒரு மேரேஜ் ஆனால் தனியாக போயிடுறேன், அதுக்கப்புறம் வந்து பல மாதிரி சிதறி கிடக்குது இப்போ ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த மனநல மருத்துவங்கள் தேவைப்படுதா? அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்கள், அதுவும் அப்பாக்களுக்கு இவங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா?
0: ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் டிகேட் ஒரு மோர் தென் எ டிகேடாகவே நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் செட்டப்பில் தான் நம்ம வந்து சர்வே ஆகிட்ருக்கோம். இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த ஐ வுட் சே தட் தே வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஐ மீன் யாரையுமே நான் குறை சொல்லலை. பட் ஆனால் அவங்க அந்த நியூக்ளியர் செட்டப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தைங்களை வந்து யாரோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் நல்லபடியாக வளர்க்க முடியுது. அந்த குழந்தைங்களை நல்லபடியாக வந்து அவங்க கரை சேர்த்து அவங்க அப்ராட் போகிற மாதிரியும் அவங்களோட லைஃப்பை நல்லாவே அவங்க ட்ரீம் பண்ண மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க. பட் ஒன்ஸ் இந்த கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிமாண்டிங் அண்ட் எல்லாருக்குமே வந்து டைம் ஒரு பெரிய கன்ஸ்டன்ட்டாக இருக்குது. அது அதனால் அவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு தேவையான நேரத்தை அவங்களால கொடுக்க முடியல,
1: சரிங்களா?
0: குவாலிட்டி டைம் அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க டைம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களையும் பார்த்துக்கணும், மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கனால இந்த பேரண்ட்ஸ் ஆர் மேபி அந்த எல்டர்லி பேரண்ட்ஸ் ஆர் முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர் டிப்ரைவ்ட் ஆஃப் தட் எமோஷனல்

0: சப்போர்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக லேட் லைஃப்பில் நிறைய மன அழுத்தம், மனப்பதட்டம், சரிங்களா, சில விதமான டெமென்ஷியா, அந்த மாதிரி நிறைய மனநல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே மனநலம் இல்லை மனநலம் மருத்துவோட தேவை அதிகமாக தான் இருக்குது.
1: இப்போ என்ன அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் செய்கிறீங்களோ இல்லை என்ன வேணும்னு கேட்டாலே அவங்களுக்கு போதுமானது, அதுவே அவங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: அடுத்த காலர் பார்ப்போம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார், நான் சித்ரா தான் சார்
1: பேசுறேன். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க.
2: கேக்குதுங்களா சார்?
1: இப்ப கேக்குது,
0: சொல்லுங்க மேடம்.
2: எனக்கு தெரிஞ்சவங்க சார் ஒருத்தர் வந்து அவங்க மனசுல என்ன ஓடுதோ அதே மாதிரி செய்யறாங்க சார். அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்து மனநலமா பார்த்து வந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ விட்டுட்டு சரியா இருக்குதுன்னு இருந்தாங்க சார் கொஞ்ச நாளா. இப்ப வந்து திடீர்னு செவுத்துல போட்டு மோதிக்கிறாங்க சார். சாவணும், செத்து போயிடணும், என்ன நெஞ்ச பிடிச்சு போட்டுருங்க, நான் சாவ என்ன சாவச்சிருங்க, என்ன வெட்டிடுங்கோ, என்ன குத்திடுங்கோன்னு
1: சொல்லிட்டு
2: நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு சார், நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு படுத்துக்கணும், என்ன பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே இருந்து அப்புறம் சரியாயி வேலை செய்யறாங்க, நார்மலா இருக்காங்க சார். இது என்ன மனநலம், என்ன இது வைத்தியம் சார் இது?
0: சாதாமா, நீங்கள் கொடுத்த தகவல் ரொம்ப வந்து குறைவான தகவல். ஸோ அதை வச்சு அவங்களோட டயக்னோசிஸோ இன்னும் மனநல பிரச்சனைங்கிறது என்னால் கரெக்டாக வந்து உறுதியாக சொல்ல முடியாது, சரிங்களா? பட் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு விதமான ஒரு சிவியர் சைக்கலாஜிக்கல் டிஸார்டராக, சிவியர் மென்டல் இல்னஸ்னால தான் அஃபெக்ட் ஆகிருக்கணுங்கிறது புரியுது. பொதுவாக இந்த மாதிரி வந்து சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு நீங்கள் பார்க்குற மனநல மருத்துவர் மெடிசன்ஸை வந்து கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணணுங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ மெடிசன்ஸை வந்து அந்த மனநல மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. அது அந்த சமயத்துக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நாளடைவில் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்து வெளியில் வரும். இது எதனால் நம்ம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபலாக வந்து ஒரு மனிதர் இறக்கிறதுக்கான 10 முக்கியமான காரணங்களில் தற்கொலை அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு 1st 3 to 5 பிளேசஸில் அது வருது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மனநல பிரச்சனைகள். அவங்க அந்த இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, தன்னை காயப்படுத்திக்கிறியோ இல்லை மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுற அந்த ஒரு அந்த கணிப்பு அவங்ககிட்ட இருக்காது, அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்ககிட்ட இருக்காது இந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில். ஸோ நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே சில நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பாக மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற மாதிரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிப்பாட்டுறீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள், எதனால் நிப்பாட்டணும் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க ஆலோசனை கேட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு சஜஷன்ஸ் இருப்பாங்க.
1: நல்ல அறிவுரை டாக்டர். இப்போது நம்ம ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். நிகழ்ச்சியில் இணைய விரும்பும் நேயர்கள், 2986003 மற்றும் 2952055454 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டாக்டர்கிட்ட உங்கள் மனநல சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் வேணாலும் கேளுங்க, டாக்டர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அடுத்த கலர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல், சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து நியூயார்க் நகரம் என்ற பாடல், ஏ ஆர் ரகுமான் இசை மற்றும் குரலில் வாலியின் வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சம்மதுள்ள

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும்.

0: இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 3:34 ஆயிட்டுருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்குது மனநல மருத்துவர் டாக்டர் கோபிநாத்தோடு இணைந்திருக்கிறோம். இது வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, வயதானவர்கள் குறிப்பாக அப்பா தந்தை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனநலம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள், அந்த மருத்துவங்கள் அதை பற்றின விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் இணைய விரும்பும் நேயர்கள் 04429268600 மற்றும் 29525554 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்க
2: பேசுறேன்
1: சார்? சொல்லுங்க, டாக்டர் இருக்காரு, என்ன சந்தேகமோ கேளுங்க.
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார். டாக்டர், என்னுடைய கேள்வி, மூளை வளர்ச்சிக்கும் நம்ம உளைச்சலுக்கும் என்ன வித்தியாசம் சார்?
3: மூளை வளர்ச்சிக்கும் மன உளைச்சலுக்குங்களா?
2: என்ன
3: சார் உங்க கேள்வி? திருப்பி கேக்குறீங்க?
1: கேள்வி என்னன்னு திரும்ப சொல்லுங்க.
2: ஹலோ
3: சொல்லுங்க.
1: கேள்வி, மூளை வளர்ச்சிக்கும் மன நலனுக்கும் அப்படி கேக்குறீங்களா, என்ன கேக்குறீங்க?
2: ஆமா, அது வந்து இப்ப சில மன வளர்ச்சி இல்லாதவங்க வந்து சில நேரத்துல நம்ம சொல்றதெல்லாம் புரியுது, திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ண முடியல, என்ன காரணம்னு கேக்குறேன்.
3: ஓகே. ஸோ அதை மனநலம், அதாவது பல மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கவங்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, சரிதானே?
1: சொல்லுங்கள் டாக்டர்.
3: ஸோ அதான் சார், மூளை வளர்ச்சி குறைபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிறவிலேயே வர ஏற்படக்கூடிய பாதிப்பு, மூளைக்கு போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் இல்லை வந்து ஆக்சிஜனேஷன் வந்து காம்ப்ரமைஸ்டாக போகிறதுனால ஏற்படக்கூடிய சில நர்வ் செல் டேமேஜ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். ஸோ அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார், மைல்டு, மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி சிவியாரிட்டி அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும்.
1: இன்டெலெக்சுவல்
3: டிசபிலிட்டி.
1: ஓகே.
3: ஸோ அது சிவியர் அண்ட் ப்ரொஃபவுண்ட்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு அவ்வளோ புரியாது, நம்ம எல்லாத்துலேயுமே அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு பார்டர் லைன் இல்லை மைல்டு கேட்டகரியில் இருக்கிறவங்கள நம்மளால் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண முடியும். மற்றவங்கள மாதிரி கொஞ்சம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொன்னால் பார்த்தாது, ஒரு 10 வாட்டி 15 வாட்டி கூடவே இருந்து பொறுமையாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா கற்றுக்குவாங்க.
1: சரி, இப்போ அடுத்த இருக்குன்னே ஏற்பாப்போம் டாக்டர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: வண்டி ஓட்ட முடியல, தனியா வந்து டிராவல் பண்ண முடியல, ஒரு கார் செய்ய முடியல, ஒரே டிப்ரெஷனா இருக்கு சார். அது என்ன காரணம் சார்?
3: ஸோ அதான் சார், லைக் மேபி இப்போ உங்கள் வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: 42 சார்.
3: ஓகே. பொதுவாக ஆண்களுக்கு மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று வரும் சார், சரிங்களா? ஸோ அரவுண்ட் இந்த வந்து 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொறுப்புகள் அண்ட் ஃபைனான்ஷியல் சுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ அது அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள், அவங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் அவங்களுக்கே அவங்கள அறியாமல் அவங்களோட உடல் நலத்தை பற்றியோ இல்லை அவங்களோட மனநலத்தை பற்றியோ ஒரு அதீத பயம் வரும். நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்மளுக்கு எதாவது ஐட்டம் என்ன ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஆள் மனசில் ஒரு பயம் வந்து நாளடைவில் வந்து அது கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக ஒரு மன அழுத்தம் ஒரு மனப்பதட்டமாக மாறும். இது உங்களோட தூக்கம் உங்களோட அன்றாட வாழ்க்கையை பெருசாக பாதிக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மனநல நிபுணரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே இது கண்டிப்பாக சுலபமாக சரி பண்ணிட முடியும். நீங்கள் உங்களோட பொறுப்புகளையும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் ரொம்ப நல்ல பெட்டராக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் சார்.
1: அடுத்த நேர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சார். யார் எங்க இருந்து
5: பேசுறீங்க? பிரபு
1: பேசுறேன் சார். டாக்டர்
5: சின்ன சந்தேகம், டாக்டர் கிட்ட கேட்கறேன் சார். ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது மூணுக்கும் என்ன சார் வித்தியாசம், அதை

0: எப்படி ஹேண்டில் பண்ணணும் மருந்து மாத்திரை இல்லாமல்?
1: ஓகே, ஸோ பிரபு ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். எக்ஸாம் போனோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு புதுசாக ஒரு ஃபாதர் இல்லை ஒரு மதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பேரண்ட்டாக மாறுறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வந்து இன் அண்ட் அவுட் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் மன அழுத்தமும் மனப்பதட்டமும் அப்படி கிடையாது, அது வந்து கொஞ்சம் சிவியரிட்டி லெவலில் கொஞ்சம் கூடுதலான விஷயம்.

0: அவசியம் கிடையாது. ஒரு மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் தொடர்ந்து ஒரு லோவாக ஃபீல் பண்ணுறது, உடல் சோர்வாக இருக்கிறது, பெருசாக எதுலையுமே நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, நம்ம கான்ஃபிடென்ஸே குறைவாக இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம், இல்லை எதிர்காலமே இல்லைங்கிற ஒரு அவநம்பிக்கை, நம்ம எதுக்கு இருக்கோம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குது. இது உங்களோட தூக்கத்தை பாதிக்குது அண்ட் உங்களோட உணவு பழக்க முறைகளை பாதிக்குதுன்னா அது வந்து ஒரு மன அழுத்தமாக நம்ம கருதலாம். அண்ட் மனப்பதட்டம் கொஞ்சம் மைல்டு இருக்குங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு எது எடுத்தாலுமே இது நம்மளால் முடியுமா, இது நெகட்டிவாக போயிடுச்சுன்னா எப்படி, நம்ம தனியாக போகிறப்போ நம்மளுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா எப்படி. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தை பற்றியோ, ஃபினான்ஸை பற்றியோ, ஃபியூச்சரை பற்றியோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து மனப்பதட்டம் வரும். அதே தாண்டி ஒரு சில பேருக்கு ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்னு வரும், ஹைட்டை பார்த்துன பயம், ஃப்ளைட்டில் போகணும்னு பயம். ஸோ இதுவுமே வந்து ஒரு விதமான ஒரு மனநோய் தான், சரிங்களா? இதுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி மருந்து மாத்திரை இல்லாமையும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரை எடுத்தும் சுலபமாக ட்ரீட் பண்ணிக்கலாம். மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இதை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து மைல்டு மினிமல் கேட்டகரிக்கு மட்டும்தான் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம இதை ட்ரீட் பண்ண முடியும். கொஞ்சம் சிவியாரிட்டி, மாடரேட் டு சிவியராக போயிடுச்சுன்னா காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் தான் வந்து உலகமெங்கும் WHO ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் மினிமல் சிம்டம்ஸ் ஆர் மைல்டு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும், நம்ம உணவு பழக்க முறைகள் அண்ட் உடற்பயிற்சி அண்ட் நல்ல சோஷியலி நம்ம ரெக்ரியேஷனை நம்ம நல்ல சோஷியல் டைம் கொடுக்கணும் அண்ட் நம்மளுக்காகவும் நம்ம ஒரு நேரத்தை கொடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து சுலபமாக வெளியில் வந்துடலாம். அண்ட் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கடைசி வரைக்கும் ஸ்க்ரீனை பார்த்துட்டு தூங்குறது இதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது. ஸோ நம்ம இதுக்கான தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது, கொஞ்சம் நம்ம அதை ஸ்மார்ட்டாக நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வந்துடலாம்.
1: அருமையாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியின் அடுத்த காலர், வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. சரி, இணைப்பில் ஏதோ காலர்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னீங்க டாக்டர், இப்போ மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்கிறீங்க, இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் வந்து எந்த ஏஜ்லேருந்து ஆரம்பிக்கும்?
0: பொதுவாக அதான் சார், நீங்கள் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அவங்க ஒரு பேரண்ட்டாக ஆகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ பேரண்ட்டே அந்த சைல்டு வந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த ஒரு கேட்டகரியில் இருந்து தான் வந்து பொதுவாகவே இது ஸ்டார்ட் ஆகும். அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 45 ஏஜ் கேட்டகரியில் அது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ப்ரிடாமினாக இருக்கிறது அரௌண்ட் 40.
1: ஓகே, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இந்த மாதிரி மிட் லைஃப் கிரைசிஸ்னு அதிகமாகும். சரி, ஓகே, அடுத்த கலர் பார்ப்போம். வணக்கம். என்ன சந்தேகம்?
0: சொல்லுங்க சார். வணக்கம்.
2: நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர்ட்ட விசாரிச்சு ரொம்ப சோகமா இருக்கவங்க எல்லாருமே வந்து சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுல பெண் பிள்ளை இல்லாம ஆண் பிள்ளை மட்டும் இருக்கிற அப்பாங்கதான் வந்து என்கிட்ட சோகத்தை ரொம்ப கொட்டியிருக்கிறாங்க. நான் இறப்போ இப்போ அந்த நிலையில தான் இருக்கிறேன். இந்த ஆண் பசங்க எல்லாத்துக்குமே வந்து அப்பாக்கள் வில்லங்க அம்மாயி தான் தெரியுறாங்க முக்காவாசி வீட்டில். எதனால இதுக்கு அப்பாக்கள் எந்த விதமா நாங்க நடந்துக்கணும், அது கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒருத்தர் சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாமா, செத்துக்கலாமா, இல்லைன்னா தூக்கம் வர பண்ணிக்கு மன ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா பசங்க கிட்ட இருந்து பைசாவோ எதோ எதிர்பார்க்க மாட்டோம், ஒரு அன்பை தான் எதிர்பார்ப்போம். அப்பா சாப்பிட்டீங்களா, அப்பா தூங்கிட்டீங்களா, அப்பா எங்க இருக்கீங்கன்னு வரலையா, இந்த மாதிரி கேட்டது கூட ஆள் இல்லாத போது அந்த நிலைமை நம்ம மனநிலை வந்து பாதிக்குது இல்லைங்களா. எப்படி நாங்க அப்பாக்கள்லாம் எப்படி நாங்க நடந்துக்கணும்? பசங்களை பத்தி அப்பாக்கள் பெண்ணை பத்த வீட்டுல இருந்து யாரும் இது வரைக்கும் என்ற குறை சொன்னதே கிடையாது. என் பொண்ணுங்க என்ன தங்க மாதிரி பாத்துக்கிறதுன்னு தான் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்க
1: சார் சொல்லுவாரு?
0: யா, நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க வயசு, உங்க பிள்ளைகளோட வயசு மட்டும் சொல்ல முடியுமா?
2: எனக்கு 51 வயசு, பையனுக்கு 25 வயசு.
0: ஓகே, நல்லா சொன்னீங்க சார். ஆக்சுவலாக பெண்களை இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேர் ரிலேட்டிவ்லி சேஃப், பிகாஸ் பயாலஜிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா விமென் ரொம்ப எம்பத்திட்டிக்கான ஜெண்டர் வென் கம்பேர்ட் டு மென். பட் டசன்ட் மீன் தட் நான் மென் வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. தட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ 50 இருக்கீங்க, உங்கள் பசங்க 20ஸில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த இந்த இந்த சுச்சுவேஷனை நம்ம முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அந்த பசங்க சின்ன குழந்தை இருக்கிறப்போ அவங்களுக்கான அந்த கம்ஃபர்டபுள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார். ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் கொடுக்கறது, அவங்களோட நல்ல கம்பேனியன்ஷிப்பாக இருக்கிறது, அண்டு அவங்க தவறு பண்ணாலுமே அக்காமடேட்டிவ் பேரண்டிங், அது ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் இல்லாமல் ஒரு அக்காமடேட்டிவ் பேரண்டிங்காக பண்ணி பண்ணிகிட்டே வர பட்சத்தில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நீங்கள் ஒரு எஃப்டிலையோ இல்லை ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்

0: ஆல்சோ அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஓல்டேஜில் வரும். ஸோ இப்போ அட் திஸ் பாயிண்ட் இன் யர் லைஃப் நீங்கள் எப்படி இதை வந்து நீங்கள் உங்கள் சன்ஸ்க்கு நீங்கள் என்ன எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குறத அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. அவங்கள பற்றி கேளுங்க, பாசிபிளி அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருக்கலாம். நீங்கள் அவங்கள டிசிப்ளின் பண்ணுற ஸ்டேஜை தாண்டி வந்துட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு இப்போ டிசிப்ளினிங் பண்ணுறத விட்டுருங்க. ஒரு நல்ல ஒரு கம்பேனியனாக, ஒரு வெல் விஷராக, எப்படி இருக்கீங்கப்பா, சாப்பிட்டீங்களா, ஹவர் திங்ஸ் கோயிங், ஒர்க்கில் எப்படி நல்லா போயிட்டுருக்குங்களா, ஸ்டடீஸ் எப்படி போகுது, ஏதாவது பிரச்சனை சொல்ல அப்பா இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா.
1: ஏன்னா மாதிரி
0: எக்ஸாக்ட்லி சரிங்களா. ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த ரோல்ஸை கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போயுமே நீங்கள் அவங்களுக்கு அப்பா தான், இப்போயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் அவங்க சரிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. தேர் அடல்ட், தே நோ வாட் டு டூ. ஸோ நீங்கள் வந்து என்ன பிரச்சனைனாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தே அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும் சரிங்களா. அண்ட் நாளடைவில் இது கன்சிஸ்டண்டாப்பாக நம்ம நீங்களே வந்து அந்த குவாலிட்டி டைம் அவங்களோட வந்து சரி சேர்ந்து சாப்பிட்லாமே, டின்னர் டைம் மட்டும் எல்லாருமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த கல்ச்சரை இன்கல்கேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக அந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த டைமை மாற்றினீங்கனாலே கண்டிப்பாக அந்த பசங்களுக்கும் அது அடிக்டிவாக, அப்பா கிட்ட இப்போ பேசினா அப்போ கொஞ்சம் நம்மளுக்கே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்டாக இருக்கும், அப்பா எதுவும் சொல்ல மாட்டார், அவர் வந்து எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை மட்டும் நீங்கள் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏங்க வேண்டாம் சார், இது எல்லாமே தன்னால் மாறும்.
1: சூப்பர் சூப்பர் டாக்டர். அடுத்த காலர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். ரெண்டு பேரும் வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை பெருங்குளம் இருந்து வள்ளி பேசுறேன் சார். கார் கிட்ட பேசுமா சார்?
1: கண்டிப்பா கண்டிப்பா, இதோ வெயிட் பண்ணி பேசுங்க.
0: சொல்லுங்க வள்ளி.
2: எங்க வீட்டுக்கார் இருக்காரு, அவங்களோட அக்கா வந்து ரெண்டு பேரு, பெரிய அக்கா நார்மலா இருக்காங்க, சின்ன அக்கா கொஞ்சம் மனநிலை சரியில்லாத இருக்காங்க சின்ன வயசுல இருந்து. இப்ப எங்க வீட்டுக்காரு இப்ப வாகனம் வர்றதுனால என் பசங்களுக்கு என்ன பாதிக்கப்படுமான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ரொம்ப சரியான கேள்வி இது. உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பயம் தான் சரிங்களா. குடும்பத்தாரில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு அது வந்துடும் அப்படிங்கிறது எந்த உறுதியும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வரத்துக்கான ரிஸ்க் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிஸ்க்கான டாக்டர் நீங்கள் பார்டர் லைனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான். ஸோ பார்டர் லைனில் இருக்கிறப்போ நம்ம வந்து அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனநல பிரச்சனை வராமல் அவங்களை கரெக்டான ஒரு சூழ்நிலையை வளர்த்திங்க அப்படின்னா, ஸோ நேச்சர் அவங்களுக்கு அந்த வல்னரபிள் ஜீனை கொடுத்துருக்கலாம், பட் அதை நீங்கள் கரெக்டாக நர்ச்சர் பண்ணிங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டை ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட உணவு பழக்க முறைகள், அவங்களோட தூங்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: ஓகே. அடுத்த காலர் எனக்குள்ள வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: ஹலோ வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் புகழேந்தி பேசுறேன் சார், அடித்தூர்ல இருந்து.
1: புகழேந்தி சார் டாக்டர் இருக்காரு, என்ன சந்தேகம்?
3: நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கு சார்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார்.
3: அடிக்கடி கையை மறந்து போகுது சார், என்ன சார் பண்றது
1: புரியல?
3: கையை மறந்து போகுது, கையை தொடலாம் மறந்து போகுது
1: சார். இது வந்து இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து மனநலம் பத்தின ப்ரோக்ராம், சோ மனநலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் கேட்கலாம்.
3: சரி சார்.
1: சரிங்க சார், அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இப்போது இந்த இப்போ இவங்க கேட்டார் ஒருத்தர், இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்குறோம், இப்போ எனக்கும் என் பையனுக்கும் தான் டேர்ம் சரியில்லை, பட் எனக்கும் என் பொண்ணுக்கும் நல்லா இருக்குது, அது ஏன் வந்து பையனுக்கும் அப்பாவுக்கும் வந்து டேர்ம் சரியில்லாமல் போகுது? இது ஏதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க பை நேச்சுரல் பயாலஜிக்கலி வந்து பெண்கள் தே ஆர் கேர் டேக்கிங் அந்த மாதிரி சொன்னீங்க. ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என்ன மாதிரி விஷயங்களை வந்து பெற்றோர்களும் கையாளணும், பசங்களும் கையாளணும், ஏன்னா இது வந்து ஒரு சொசைட்டல் ஒரு விஷயமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஈவன் தான் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி பார்க்கறதில்ல பேசுறதில்ல, பொண்ணு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறாங்க, ஆனால் பையன் எனக்கு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய அப்பாக்கள் வேதனைப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம தீர்வு காணலாம்?
0: ஸோ நீங்கள் யா திஸ் இஸ் த ஸ்டேட், இதான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். பட் நம்ம பசங்க வந்து நம்ம என்ன மென்டார் பண்ணுறோமோ அதுதான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அஸ் அ பேரண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த குழந்தைக்கான அந்த மென்டார்ஷிப் என்ன பண்ணீங்க, லைக் அந்த அந்த பையன் வந்து வென் ஹி வாஸ் இன் கிரைசிஸ் அவர் சின்ன வயசில் இருக்கிறப்ப அவருக்கு எவ்வளோ குவாலிட்டி டைம் கொடுத்துருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்ல பியூட்டிஃபுல் மெமரிஸை க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தேர் கோயிங் டு பே இட் பேக், அப்போ நம்மளோட இப்படி இருந்தாங்கன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அஸ் இந்த நம்ம ஷோவோட ஃபார்மேட் படி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்

0: தி ஃபாதர்ஸ் ஆர் ஹைலி ஸ்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக. அது வெளியும் அவங்க சொல்ல முடியாமல், அதை ஹேண்டிலும் பண்ண முடியாமல், அது கூட இருக்கிறவங்களோட மேலே வந்து அது திணிக்கப்படுது. அது அதிகமாக பாதிக்கப்படுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் தான், சரிங்களா? ஸோ சில்ட்ரன் அவங்களுக்கு நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்க எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இதனால் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து இது டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இந்த மன உளைச்சலை சரியாக டீல் பண்ணாமல் அந்த குழந்தைங்களை வல்னரபுளாக மாற்றிடுறோம். அதனால அவங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி வித்தவுட் எனி சப்போர்ட் வி ஆர் பிஸி, அண்ட் நம்மளுமே நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்க நிறைய கிரைசிஸை கோத்ரூ பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங் லெஃப்ட் அலோன்,
1: ஓகே, அதாவது லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அந்த இடத்துல கட் ஆகுது, ஓகே,
0: சரிங்களா? அந்த குவாலிட்டி டைம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும்.
1: சூப்பர் சூப்பர் டாக்டர். சரி, நிகழ்ச்சி நிறைவு காலர் யாருன்னு நம்ம பார்த்துருவோம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறையா. 68 வயசு ஆகுது எனக்கு. பிபி சுகர் இருக்கு, மூட்டு வலி, இடுப்பு வலியால ரொம்ப கஷ்டப்படுறேன். இரனே ஆப்ரேஷன் பண்ணி வயிறு உப்பு வெடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து படுக்கவே முடியல, ஆனா படுத்துதான் இருப்பேன். எழுந்து நிக்க முடியாது, நடக்க முடியாது, வாழவே எனக்கு பிடிக்கல, செத்துலான்னு தோணும். அதுக்கப்புறம் ஏண்டா சாகணும், அப்புறம் செத்துட்டு அப்புறம் நரகத்துக்கு போகணும்னு சொல்றாங்கன்னு பயமுத்துறாங்கன்ட்டு அது வேற பயமா இருக்கு, சாக மாட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சிருக்கையா, எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கய்யா.
1: டாக்டர் சொல்லுவார்.
0: அது புரியுது சார். நீங்கள் ரொம்ப முதியோர்னால முதிய வயதுனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இல்னஸ் அண்ட் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால சஃபர் ஆகிட்டுருக்கீங்கிறதுனால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் ஒரு மன அழுத்தமோ ஒரு மன பதட்டமோ நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பக்கூடியது தான். பட் அதுக்காக நீங்கள் அதை செயல்படுத்தணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கியிருக்கீங்க. ஸோ உங்களால் நிறைய பேர் பயனடிச்சிருக்காங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் சப்போர்ட். இவ்வளோ நாள் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பில்லராக கன்சிடர் பண்ணி அந்த குடும்பமே வளர்ந்துருக்கு. நீங்கள் தான் அதோட ஆணிவேர். ஸோ அதனால் ஸோ நீங்கள் வந்து இந்த எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் கொஞ்சம் இது எல்லாமே ஓகே, வயசாயிடுச்சு, இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ட்ரை டு ஹோல்ட் ஆன். எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வி வில் ஜஸ்ட் ட்ரை டு, நீங்கள் பார்க்காதது ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு போராட்டத்தையும் நீங்கள் வந்து எதிர்கொண்டு அதை நீங்கள் கையாண்டுறதுங்கிறது நான் வேண்டிக்கிறேன், சரிங்களா? ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க அந்த எண்ணங்கள் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு மனநல ஆலோசனை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அவங்ககிட்ட பேசுகிறதுனாலையும் யூ வில் ஃபீல் பெட்டர்.
1: அருமையாக சொன்னீங்க டாக்டர். அதாவது யார் யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இதுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தே ஹாவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். இப்போ அவங்க யாரையா பக்கத்தில் இருக்கவங்க பேசலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஷோக்கே கால் பண்ணி இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, இந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு தோன்றாங்களே, அவங்களுக்கு ஏதாவது இந்த ஹெல்ப் லைன்ஸ் கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி அசோசியேஷன், என்ஜிஓ அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
0: ஏமா, லைக் ஸோ ஸ்னேகா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஃபைன். அண்ட் கவர்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப்லைன்ஸஸ் அவைலபிள், சரிங்களா? ஃபைன். விச் இஸ் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கனாலே அது வேரியஸ்க்கான ஹெல்ப்லைன்ஸ்க்கான அக்சஸ் கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஸோ தெர் இஸ் அ 24/7 சப்போர்ட் சிஸ்டம் பீங் எஸ்டாப்ளிஷ். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசுனீங்கனாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேஷனோ உங்களோட மனைவி வாட் எவர் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து பேசி அது கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு சென்சிபிளான டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால் எந்த சூழ்நிலையும் எக்காரணத்துக்காகவும் அந்த தவறுதலான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சொசைட்டிக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய இழப்பு. ஸோ என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், யாருமே தற்கொலை எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துச்சமாக நினைக்க வேண்டாம். அது ஒரு சீரியஸ் க்ரைசிஸ், அதை வந்து உடனே அட்ரஸ் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு இடம் மட்டும் கொடுத்துடாதீங்க.
1: சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இப்போது மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றதை கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணி புரிய வச்சு நம்ம பண்ணோன்னா எல்லாமே ரெண்டு சைடுமே ஒரு கரெக்டான விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்கள் நேயர்களுக்கு பொறுமையாக தெளிவாக விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நிகழ்ச்சி நிறைவு பாடல் யான் திரைப்படத்திலிருந்து கானா பாலா பாடிய குரல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இத்தோடு நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை 4 மணிக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரதீஷன். ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி. Dang nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களும்

0: கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்ட படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ் நேரம் 4:03 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன பண்ண போறேன்னு பண்ணால், நான் ஒரு பாடலோட நடுவரியை சொல்லுவேன், நீங்கள் எல்லாமே அந்த பாடலோட முதல் வரியோ இல்லை பாடலோட எந்த படம்ன்றதை நீங்கள் சொல்லணும். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஃபன் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய என் 2986000038 மற்றும் 2952055544. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி ஃபோன் நம்பர் சொல்கிறதுக்குள்ளே எல்லாமே ஃபன் பண்ண ரெடியாகி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லிஜி போஜராஜன் பேசுறையா. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். நீங்க இவ்வளவு வாட்டி சொன்னீங்கன்னா நானும் கூட சேர்ந்து ரெண்டு வணக்கம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்க சார், கேம் கேட்டீங்களா? ரெடியா நீங்க?
2: கேட்டேன் கேட்டேன் கேட்டேன்.
1: அதாவது நான் வந்து ஒரு பாடலோட நடுவரி சொல்லுவேன்,

0: பழைய பாட்டு எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. இது எதுன்னு சொல்ல முடியாது. என் திடீர்னு என்ன தோணுது அதை நான் சொல்லிடுவேன், நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்து வரவங்க கண்டுபிடிக்கட்டும். சரிங்களா?
1: ஓகே.
0: மலைச்சாரம் விழும் வேலை மண் வாசம் மனமீச ஏங்கி கிடக்குதே என் மனசு.
1: இல்லையா? தெரியலையா?
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு தேசிய விருது பெற்ற படம். க்ளூ கூட கொடுக்குறேன் நான்.
1: ராகம் வந்து படத்துல போற பாடி பாண்ட பாட்டா பாண்டீங்கன்னா போட்டா.
0: இது படத்துல பாடினதுதான். வேற
1: நீங்க சொல்ற போது அதனுடைய ராகம் இதெல்லாம் கண்டுபிடிக்க.
0: அதுதான் அதுதாங்க கேம்.
1: அதான் ஏன்னா நீங்க சொல்லும் போது அதனுடைய ராகம் அந்த
0: அதுதான் கண்டுபிடிக்க. சரிங்க சார், சரிங்க. கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கூடுவாஞ்சேரியில இருந்து சார. பேர் சொல்லுங்க சார்.
2: சார் கேக்குதுங்களா?
0: ஆ கேக்குது, பேர் சொல்லுங்க சார்.
2: கனகராஜ் கூடுவாஞ்சேரியில இருந்து.
0: நாகராஜ் கூடுவாஞ்சேரியில இருந்து சார். நான் ஒரு பாடல். கனகராஜ் கனகராஜ் மணிகோ மணி
2: கனகராஜ் கூடுவாஞ்சேரியில இருந்து.
0: சரிங்க சார், கேமுக்கு ரெடியா? சரி. மலைச்சாரம் விழும் வேலை மண் வாசம் மனம் ஈச அப்படின்ட்டு ஒரு பாடல் போகும். இது பாடலோட நடுவரி. அந்த பாடல் இடம்பெற்ற பொண்ணு.
2: ஐயா படம் வந்து ஆடுகளம்.
0: ஆஹா ஆஹா, எப்படிங்க?
2: ஆகாயோ இப்போ வலையிரடி, என் வீட்டில் நில ஒளியிரடி, என் மேல நில புழியிரடி. அந்த பாடல் ஐயா?
0: ஆமா சார். என்ன சார் எப்படி சொல்லுவாங்களே, உன் இசை வெள்ளத்தில் நினைய வந்த என்ன, ஏன் ஏமாற்றி விட்டாய் பாடு அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க பாடிக்கிட்டே இருங்க. நான்
2: கேக்குறேன். நம்மளே பாடினா அடுத்து வாய்ப்பெல்லாம் போயிடும்.
0: ஆமா ஆமா, வாய்ப்பெல்லாம் போயிடும். சரிங்க சார்.
2: ஆமா, விடை சரிதானங்களா?
0: விடை ரொம்ப ரொம்ப ரொம்ப சரிங்க சார்.
2: நன்றி நன்றிங்கய்யா.
0: சரி, இப்போ நீங்க கரெக்டா சொன்னதுக்காக உங்களுக்காக படத்தோட முதல் பாடல் கேளுங்க. படையப்பா திரைப்படத்திலிருந்து ஏன் பேரு படையப்பா பாடலை கேளுங்க. பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள். வைரமுத்து வரிகளில் ஏஆர்குமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாடலை முடிச்சுட்டு வந்து ஃபன் பண்ணலாம். வாங்க.

பால் ஆட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு எம்பேறு படையப்ப, இளவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படை.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: ஃபன் பண்ணலாமா?
3: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
4: நேரம் 4:11 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்கு திரும்ப ஃபன் பண்ண எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். சரி, நிகழ்ச்சியின் இணைய விரும்பும் காலர்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4 என்ற எண்ணில் நீங்கள் கால் பண்ணி நீங்களும் இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
4: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் சார். சார், இந்த புரோகிராம் ஒரு சின்ன ஐடியா பண்ணலாமா சார்?
4: சார், பேரு
5: மட்டும்
4: நீங்க சொல்லுங்க.
5: பாட்ட போட்டு சார்,
4: நீங்க பேரு ஊர சொல்லிட்டு நீங்க என்ன ஐடியா பண்ணலாம் சொல்லுங்க
5: சார். செந்தில் கண்ணன் பேரலாம்.
4: செந்தில் கண்ணன் சார், இப்ப சொல்லுங்க சார், என்ன ஐடியா பண்ணலாம் சொல்லுங்க.
5: பாட்ட போட்டு சார், இது என்ன படம், இத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் சார்.
4: சரி, அதுவும் பண்ணிரலாம் சார். ஆனா இன்னைக்கு அது கிடையாது, அது மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்த வாட்டி நான் வரும்போது அதை கூட நான் ட்ரை பண்றேன்.
5: எப்பயாவது செய்யுங்க சார்.
4: ஓகே சார். அப்ப நீங்க டெய்லி கேட்கணும், டெய்லி கால் பண்ணி இது பண்ணிட்டே இருந்தாதான்.
5: நான் டெய்லி வரேன் சார்.
4: ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, இப்போ போய் அடுத்த பாட்டுக்கு ரெடியா நீங்க? என் ஆயுள் ரேகை நீ அடி, என் ஆணி வேரடி, சுமை தாங்கும் எந்த கண்மணி, என்னை சுடும் பணி.
5: புது பாட்டா சார்?
4: புது பாட்டு பழைய பாட்டு அப்படி சொல்லலாம். எப்படி சொல்றது, 2000 அப்புறம் வந்த
5: பாடல்கள்.
4: திரும்ப படிக்கிறேன், கேளுங்க. என் ஆயுள் ரேகை நீ அடி, என் ஆணி வேரடி, சுமை தாங்கும் எந்த கண்மணி, என்னை சுடும் பணி. நடிகர் பேர்லாம் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க சார். நான் வேணா அந்த கதையில வேற ஒரு க்ளூ கொடுக்கட்டுங்களா? அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு போட்டோகிராஃபர். தெரியலீங்களா? அடுத்த நேர வாய்ப்பு கொடுத்துடலாமா?
5: மறுபடியுமா சார்?
4: என்னதுங்க சார்?
5: மறுபடியும் படமா?
4: இல்ல, மறுபடியும் கிடையாது.
5: நன்றி சார், வாய்ப்பு கொடுத்து.
4: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நல்லா
4: இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
6: ரெண்டாவது
4: வாட்டி கேக்குறேன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கீங்களான்ட்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரிங்கம்மா, நான் பாட்டு வரி சொல்றேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? என் ஆயுள் ரேகை நீ அடி, என் ஆணி வேரடி, சுமை தாங்கும் எந்த கண்மணி, என்னை சுடும் பணி. நீங்க அப்படியே ராகமா பாண்டீங்கன்னா ஈஸியாவே வந்துடும். ஆனா ரொம்ப பழைய பாடல் கிடையாது, இது வந்து ஒரு 2000 அப்புறம் வந்த பாடல்கள் ஒண்ணு.
6: அப்படியே சார்?
4: ஆமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. திரும்ப
7: சொல்லுங்க.
4: கலா சொல்லுங்கம்மா. இது பாட்டு கேட்டீங்களா, என்ன வரின்னு சொல்லிட்டு? ஓகே. என் ஆயுள் ரேகை நீ அடி, என் ஆணி வேரடி, சுமை தாங்கும் எந்த கண்மணி, என்னை சுடும் பணி. இது வந்து ஒரு பாடலோட நடுவரி. இந்த பாடலோட முதல் வரியை சொல்லலாம், இல்லை இந்த

0: பாடல் இடம்பெற்ற பெயரை சொன்னா நீங்க வின்னு. உங்களுக்காக நான் ஒரு பாட்டு போடுவேன், நீங்க சொல்லனாலும் ஒரு பாட்டு போட்டுருவேன் எடுத்து. இது வந்து அந்த ஜெனரேஷன் கிடையாது, இது வந்து சமீப காலமா உருவான ஜெனரேஷன். அந்த ஹீரோக்களின் படம். படத்துல ஒரு க்ளூ கூட கொடுத்துட்டேன், படத்துல ஹீரோ வந்து பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. கண்டுபிடிக்கிறீங்களா இன்னும்? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன். ஐயா
0: சரவணன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நன்றி, நல்லா இருக்கேன். நானு என்னன்னா அந்த படத்துல வந்து ஹீரோ என்ன சொல்லலாம், ஹீரோ வந்து ரொம்ப ஃபோட்டோகிராஃபிக்காக எல்லாமே அதுதான் சொல்லிட்டு இது பண்ணுவார். அதில் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஆசைப்படுறாரு. சாதா ஃபோட்டோகிராஃபி கிடையாது. இதுதான் க்ளூ. சொல்லுங்க பார்ப்போம்.
1: ரொம்ப முயற்சிக்கலையா, பல சொன்னா கண்டுபிடிச்சிருவேன். இது கொஞ்சம் சிரமமா இருக்கு.
0: சரி, புதுசுக்கு வாங்கல,
1: வாய்ப்பு கொடுக்குறேன்.
0: சரி, நன்றி. நன்றிங்க சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், அண்ணாநகர்லேருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: அதே பாட்டு தான்
0: திரைப்படம். தனுஷ் நடிச்சிருக்காரு. தனுஷ் சொன்ன இசை கண்டுபிடிச்சிருவாங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி நன்றி. ஸோ எல்லா நேரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியே செட் பண்ணுறோம், ஈஸியாக கண்டுபிடிக்க கூடாதுன்ற மாதிரியே நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த நேர் பார்க்கும் போது அவங்களுக்கு புது கேள்வி நம்ம கேட்கலாம். சரிங்க, அடுத்து யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: அன்பான அன்பருக்கு நீ மாலை வணக்கம் சார். மதுரையிலேருந்து ஆன்டனி. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சார் இந்த கேம் போயிடலாமா? சொல்லுங்க சார்.
3: நன்றி
0: கால் பண்ணதுக்கு. நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து ரமேஷ் பேசுறேன். பட்டாளம் ரமேஷ், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு சார். சார் ரெடியா கேமுக்கு?
4: ஹலோ ஹலோ சொல்லுங்க.
0: ஆ சார், ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சியில் இருக்கீங்க, ஃபன்னுக்கு ரெடியா கேம் போலாமாங்களா?
4: ரெடியா இருக்கேன், பண்ணுங்க சொல்லுங்க.
0: என்ன ரூல்ஸ்னு தெரியும்ல இன்னைக்கு?
4: ஆ தெரியும் தெரியும்.
0: ஓகே, நான் பாடலை படிக்கிறேன். நீ நீ மழையில்லாட நான் நான் நினைந்து வாட என் ஆழத்தில் உன் ரத்தம் நாடிக்குள் உன் சத்தம் உயிரே.
4: சூர்யா பூமிகா பாடின பாட்டு.
0: ஆ சூப்பர், கரெக்டு. ஆனா நீங்க கரெக்டு தான், ஆனா நீங்க படம் பேரை கண்டுபிடிச்சாதான் வின்னு. படம் பேரையோ இல்ல பாடல், நீங்க இவ்வளவு கண்டுபிடிச்சீங்க. அதாவது ஒண்ணு சொல்லுங்க, மண்டை மேல கொண்டே மறந்துட்டியப்பா.

0: பாட்டு வேற ஒண்ணு போட்டோம், நியூயார்க் நகரம் ஒரு பாட்டு வேற போட்டோம். சரிங்க சார், உங்களுக்காக நான் சொல்லிடுறேன் சார், ஏன்னா இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டீங்க சரிங்களா. கொண்டை மறந்துட்டாலும் பரவாயில்ல, மண்டைக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க சரிங்களா. சரி, இந்த படம் இடம்பெற்ற இந்த பாடல் இடம்பெற்ற படம் சில்லுன்னு ஒரு காதல் சரிங்களா. அடுத்த நேர்களுக்கு நம்ம சூடா ஏதாவது நம்ம கேட்டுடலாம் சரிங்களா.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
0: நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து ஃபன் பண்ணமான நிகழ்ச்சியில் தொடரலாம். இடைவேளை
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேரம் இப்போ சரியாக 4:27 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஃபன் பண்ண யாரெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்களோ, ப்ரோக்ராம்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 298600038 மற்றும் 295205554. சரி, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கொஷின்ஸோட பாடலை நான் வைத்திருக்கிறேன், பதிலை நீங்கள் வைத்திருக்கிறீங்களா அப்படின்ட்டு அடுத்த காலரை கேட்க போகிறோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரெடிங்களா?
1: ஆமா, ப்ரோக்ராம்ல ஈஸியான கேள்வி எல்லாம் வந்தது, எனக்கும் கொஞ்சம் ஈஸியா கொடுங்க சார், ஓரளவுக்கு புதுசா கொடுங்களேன்.
0: அது என்னமோ கரெக்டு தான். சரி, எல்லாருக்கும் ஈஸியா கொடுத்துட்டா எப்படி? சரி, நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சரிங்களா?
1: சொல்லுங்க.
0: ஓகே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடித்து விடியும் வரை நடைபழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடித்து விடியும் வரை நடைபழகும்.
1: வரும் வழியில் பனிமழையில் பருவநிலை
0: பாருங்க, ஈஸியான கேள்வி. அதாவது
1: முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகு, நீலவானிலே வெள்ளை ஊரிகள். ஐயோ
0: ஐயோ எல்லாம் வராதுங்க, பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க போதும்.
1: ஆமா, இளைய நிலா ஒழுகிறதே இதயம் வரை நனைகிறதே. பயணங்கள் முடிவதில்லை படம்.
0: சூப்பர் சூப்பர்,
1: ரொம்ப ஹைலைட்டான ஒரு லைன் எடுத்து கொடுத்துட்டீங்க சார்.
0: இல்லை, எல்லாருமே ஈஸியாக கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா வரவங்க எல்லாமே 90s அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ

0: எல்லாருக்குமே 80s 90s வரவங்க எல்லாரும் கொடுக்கணும்.
1: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் இந்த கேம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஆ தேங்க்யூ சார்.
0: ஸோ எல்லாருக்குமே எல்லா சாங்ஸும் இருக்குது. நம்ம யாருக்கு என்ன சாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திருநெல்வேலூர் கணபதி சார்.
0: கணபதி சார் ரெடியா?
2: ரெடி சார். இந்த பாட்டு கண்டுபிடிச்சிங்க சார், பயணங்கள் முடிவில் மோகன் பாட்டு சொல்லுங்கள்
0: சார். ஓகே ஓகே. ஸோ 80 சாங்கெல்லாம் கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ வேறு ஏதாவது டஃப்பாக கொடுத்தா தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க மாட்டீங்க, கரெக்டுங்களா? உன் கையை நம்பி உழைத்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. ரஜினி படம் கண்டுபிடிச்சிட்டீங்க, உழைப்பாளி கிடையாது. கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. சரி, அடுத்த வாட்டி கொஞ்சம் டஃப்பான சாங்ஸோட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய லிசனர்ஸ், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 298600038 மற்றும் 292205554. சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஃபன் பண்ணலாமால. அடுத்து முத்து திரைப்படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி அப்படின்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில், ஏஆர் ரகுமானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 4:38 ஆகிட்டுருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா, இது உங்கள் ரெயின்போ. சரி, இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, நான் வந்து பாடலில் இருக்க ஒரு நடுவில் இருக்க வரியை சொல்லுவேன், நீங்கள் அதோட முதல் வரி இல்லை, அந்த பாடல் இடம்பெற்ற படத்தின் பெயரை சொன்னால் நீங்கள் வின்னு. அந்த வரிசையில் இது வரைக்கும் பல பாடல்களை பார்த்தோம், பல பேர் வின் ஆகிட்டாங்க. நீங்களும் வின் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055544 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் ரதி பாலாஜி பேசுகிறேன் சார்.
0: எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: மடுமா நகர்.
0: பர்மா நகர், சரி.
1: மடுமா நகர்,
0: சரிங்கம்மா. சரி, இன்னைக்கு ரெடியா நீங்க? உங்களுக்கு பாடல் கேட்கலாமா? பழைய பாட்டாவே கேட்கலாம். உங்களுக்கு எல்லாருமே பழைய பாட்டா கேக்குறீங்க. சரி, உங்களுக்காக பழைய பாட்டாவே
1: கேட்கலாம்.
0: ஓகே, அந்த கோல்டுக்கு இன்னொரு கோல்டு நான் கொடுக்குறேன். இப்ப பாருங்க. அந்த நீலக்க நதிக்கரை ஓரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம், நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம்.
1: பாடவாட்டி பாடா
0: இல்ல, நான் திரும்ப படிக்கிறேன், நீங்க கேளுங்க. அந்த நீல நதிக்கரை ஓரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம், நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம்.
1: புதிய பறவை படம், அதுல வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்மா.
1: தேங்க்ஸ்,
0: நன்றி நன்றி.

0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: சென்னை நோம்பல்லேந்து ஹேமா சார்.
0: ஹேமா, நல்ல
1: எனக்கும்
0: நலமா?
1: பழைய பாடல் தான் சார் வேணும்.
0: எல்லாருக்கும் பழைய பாடல் கொடுத்துட்டா நான் என்ன பண்றது?
1: கொடுங்க,
0: நீங்க
1: எனக்கு
0: சொல்லுங்க.
1: கொடுங்க, அடுத்தவங்க அப்புறம் பாத்துக்கலாம்.
0: சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் யோசிச்சு?
1: சொல்லுங்க.
0: எந்த காலம், 60களா 70களா?
1: நான் வந்து 1958 பிறந்தேன் சார். நீங்க 80 90 அப்படி கொடுங்க சார்.
0: 80s 90s. சரி, நான் 60s கொடுத்துறேன் உங்களுக்கு. 60s 70s
1: இப்ப
0: கொடுத்துறலாங்களா?
1: கொடுத்தீங்கல்ல புதிய பறவை, அந்த மாதிரி கொடுங்க.
0: ஓகே, புதிய பறவை. அவ்வளோ பழைய பாட்டு எனக்கு திடீர்னு ஞாபகம் வர மாட்டேதுங்களே
1: சார். இப்ப புதிய பறவை கொடுத்தீங்கல்ல,
0: இல்ல புதிய
1: ஞாபகம் இல்லையோ, அது எந்த வருஷம் சார்?
0: அது கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
1: அந்த மாதிரி கொடுங்க சார்.
0: சரி, புதிய பறவை அந்த மாதிரி கேக்குறீங்க?
1: ஆமா சார், கையெல்லாம் இருக்கு ரெடியா வச்சிருக்கீங்க.
0: இல்ல இல்ல, ஆக்சுவலி ரொம்ப பழைய பாடல் நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது.

0: புதிய பறவை அந்த மாதிரி கேக்குறீங்க. இல்ல இல்ல, ஆக்சுவலி ரொம்ப பழைய படம், நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே,
1: தெரிஞ்சா சொல்ல போறோம், இல்லைன்னா அடுத்தது.
0: சரிங்கம்மா, இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலத்து படங்கள்ல இருந்தே நான் கேட்டுறேன். சரிங்களா? புதிய புதிய பறவை இது வரைக்கும் கேட்டோம் நம்ம.
1: ஆமா
0: சரி,
1: நீங்களே யோசிக்கிறீங்களே சார், என்ன நாங்க வேற யோசிக்கணும்.
0: சரி, ஐயோ, நீங்க என்ன இப்படி யோசிக்க வச்சிட்டீங்களே, நான் என்ன பண்றது?
1: உங்களுக்காக
0: பாடல் வந்துகிட்டே இருக்குது. உனை வெல்லும் மனம் இன்பும் இன்பத்தால் உரிமை தேடும் தலைவன், உரிமை தேடும் தலைவன் எந்த அடிமை என்றாக என் வாளும் உன் தோளும் சந்தித்தால் என்ன படம் கண்டுபிடிங்க பாப்போம்.
1: என் வாளும் சந்தித்தார்.
0: ஆமா ஆமா, எந்த படம் சொல்லுங்க.
1: அது வந்து கலாட்டா கல்யாணம்.
0: கலாட்டா கல்யாணம் கிடையாது.
1: இல்ல இல்ல இல்ல,
0: நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. யூ திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 4:46 ஆகிட்டுருக்கு. நம்ம கிட்டே இருக்க லிசனர்ஸ் எல்லாமே பழைய பாட்டாக கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து ஒரு பழைய பாட்டோட சரி வந்துடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்து வந்துட்டாச்சு. இப்போது அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பிரகாஷ், புரசேவாக்கம்.
0: புரசேவாக்கத்துலேருந்து. சரி, இன்றைக்கி ரூல்ஸ் தெரியுங்களா, இன்னைக்கு கேம் என்னன்ட்டு?
1: ஆ, தெரியும்.
0: சரி, இப்போ என்னன்னா, நான் பாடலோட நடுவரி நான் படிப்பேன், நீங்கள் முதல் வரியோ இல்லை பாடல் இடம் பெற்ற படத்தின் பெயரையோ சொல்லுங்கள். சரி, இப்போ உங்களுக்கான வரி, அன்று இமயத்திலே சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப பழைய பாட்டு தான். அன்று இமயத்திலே சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது.
1: அதேதான்.
0: சூப்பர்.
1: எங்கும் பனி மழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூ மழை பொழிகிறது.
0: அவ்வளோதான். தேங்க்யூ. சரி, நல்லா சூப்பராக பாடினாரு, கரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, அவருக்கு ஒரு பாடல் போட்டுடலாமா? அடுத்த பாடல் விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து அனிருத் மற்றும் யோகி சேகர் பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4.

0: நேரம் 4:51 ஆகிட்டுருக்கு. இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நேயர்கள்கிட்ட நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம்னா, பாடலில் இருக்கிற நடுவில் இருக்க வரையும் நம்ம படிப்போம். அந்த பாடலோட முதல் வரி கண்டுபிடிச்சா நீங்கள் வின்னு, அப்படின்னா அந்த பாடல் இடம்பெற்ற படத்தின் பெயரை சொன்னால் நீங்கள் வின்னு. சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
0: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சரி, ரெடியா? உங்களுக்கான வரி சொல்லாமா? நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க
1: மாட்டேன்.
0: சூப்பர் சூப்பர் சார். என்ன படம் சொல்ல முடியுமா? படம் ஞாபகம் இல்லையா? என்ன சார், அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸான படம். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க வின் ஆல்ரெடி. சும்மா நீங்க ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க.
1: சரி, கண்ணால் ஒரு சரி, சரி ஞாபகம் வரல சார், திடீர் டக்குனு வரல எனக்கு.
0: நான் க்ளூ கொடுக்கட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ரஜினிகாந்த் படம்.
1: இதுவா? சரி கண்ணா.
0: ரஜினிகாந்த் இருப்பாங்க, இன்னொரு மலையாள ஆர்டிஸ்ட், ஃபேமஸ் மலையாள ஆர்டிஸ்ட் இருப்பார் அதுல. அவர் தான், அவர் ரெண்டு பேருமே லீட் ரோல்.
1: தளபதி.
0: அவ்வளவுதான். எங்க பாட்டு ஈஸியா
1: கண்டுபிடிச்சல.
0: சரி சரி, படம் பாத்துருக்கீங்கல்ல? சரிங்க சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
0: நேர்களே, இது வரைக்கும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில இது வரைக்கும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, இதோட நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. இதுவரை உங்களோட ஃபன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதோ எல்லா பாடலையும் போட்டது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். சரி, அடுத்து நிறைவு பகுதியில். சரி, நிறைவு பாடலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பூ பூக்கும் ஓசை என்ற பாடலோட நான் கிளம்புறதுக்கு நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

படுத்து கிடந்தால் பகலும் இருட்டுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்கு தான் என்ற தன்னம்பிக்கை வரிகளோட 5:03 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, ரெயின்போ மேடை அப்படின்ற இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய பலவிதமான திறமைகளை அங்கீகரிக்கக்கூடிய அல்லது அடையாளப்படுத்தக்கூடிய அதை அரங்கேற்றம் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இயல்பாக இதை பற்றி தான் பேச போகிறோம். இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதாவது இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. பரபரப்பாக போயிட்டே இருப்போம், சின்ன விஷயமா இருக்கும், அதை எடுத்து அதை செய்யலான்னு போடுமோ, சே இது தெரியாமல் விட்டுட்டோமேப்பா, இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்றத நம்ம அன்றாட வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் இந்த தொடரை அல்லது இந்த வாக்கியத்தை சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம், ஏன் நாமே உணர்ந்திருப்போம். அந்த மாதிரியான சொற்களை, அந்த மாதிரியான வாக்கியங்களை நீங்கள் எப்பெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க அல்லது எதற்காக பயன்படுத்தியிருக்கீங்க, இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது என் கூட பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்க வேண்டிய எண்கள் 2986-00-38 என்ற எண்ணுக்கும், 2952-05-54 என்ற எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்றது நீங்கள் பகிர்ந்துக்கும் போது, ஐயையோ இவ்வளோ நாள் இந்த நம்பர் தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதுக்காக மீண்டும் ஒருமுறை உங்களுக்கான எண்கள் 2986-00-38 என்ற எண்ணுக்கும், 2952-05-54 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலுக்கு பிறகு நாம் பேசலாம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நாம் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உன்னதமான ஒரு தலைப்பு குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அடடே, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நாம் ஃபீல் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்றது தான். உங்களுக்கும் கருத்துக்கள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்து கொள்ள வேண்டிய எண்கள் 298600338 என்ற எண்ணுக்கும், 298600554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?

0: ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
1: சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
0: ஐயா கேட்டு சொல்லுங்க. நான்
1: அதாவது
0: ஐயா ஆன்லைன் லாஸ்ட்டப்பட்டேன்.
1: புரியல, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண விஷயங்கள் என்ன, ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்ன?
0: ஐயா இந்த கைபேசியில சில ஆப்ஷன்கள், இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நாளும் தெரியாது போச்சுங்க.
1: ஓ, இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டவே அப்படின்றீங்க இல்லையா? சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா நல்லா நல்லா
0: சொன்னீங்க.
1: சொல்லுங்க.
0: நாங்கள் ஆன்லைன்ல நிகழ்ச்சி கேக்குறவங்க, ஒரு நாளைக்கு ஆன்லைன் வேலை சொல்லி ட்ரெயின் பஸ் சொல்லிட்டு
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம்
2: மாலை வணக்கம் மணிசா, நான் சிங்கச்சோழன் சென்னை.
1: வணக்கம் சிங்கச்சோழன். இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே.
2: அதான் சார், நானும் ஃப்ரெண்டும் வண்டியில போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் போகும்போது டிராபிக் ஆகிட்டே இருக்கு. நான் சொல்றேன் ஆப்போசிட் கிராஸ் பண்ணி அந்த சைடு போய் போலான்னு. அவன் சொல்றான் அப்போதான் அடி போகும்போது இப்படிதான் போன, வரும்போதுன்னா அப்படி வரணும். இப்படிதான் வரணும் இருக்காடா, எனக்கு அசிங்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் அதான் சொல்றான், ஆமா இப்படி போகும்போது இப்படி போன, வரும்போது அப்படி வரணும்ன்றாங்க.
1: எனக்கு ஒரு ஒரு கூடுதல் செய்தி உண்டு. என்னன்னா, நான் முதல் முதல்ல வண்டி ஓட்ட கத்துப்போம்ல, நம்ம ஒரு 18 வயசு நிறைவு பெற்றதும் வண்டி ஓட்ட கத்துக்கும் போது இந்த ரெண்டு மிரர் வச்சிருக்காங்கல்ல, அது பின்னாடி வர வண்டியை பார்க்கதான்னு எனக்கு தெரியாது.
2: ஹலோ
1: ஹலோ, கேக்குதா? வணக்கம் சிங்கசோழன். அதாவது அந்த ரெண்டு மிரர் வச்சிருக்காங்க இல்லையா, நம்ம டூ வீலர் ஓட்டும் போது ரெண்டு மிரர்,
2: ரெண்டு பக்கம் ரெண்டு இருக்கும்.
1: அந்த மிரர் நம்மளை பாத்துக்கினே நாம ஓட்டுறதுக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறமால அடே, அது பின்னாடி வர வண்டியை பார்த்து ஓட்டுறதுக்கு இது கூட தெரியலையேன்னு அந்த காலகட்டத்தினுடைய நினைவுகளை உங்ககிட்ட சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி சிங்க சோழன்.
2: வாழ்த்து. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு.
1: ஆமா, நிச்சயமா தெரியாம தான் இருப்போம். தெரிஞ்ச உடனே சே, இவ்வளவு எளிமையான விஷயத்த நம்ம இவ்வளவு நாள் தெரியாம விட்டுட்டுமே நம்ம ஃபீல் பண்ணுவோம். மகிழ்ச்சி.
2: நன்றி நன்றி சார். நன்றி.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம்பா.
1: வணக்கங்க.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறா ராஜேஸ்வரி, சொல்லுங்க.
3: அதாவது இந்த சமையல் சில சமயத்துக்கு இதெல்லாம் தெரியாம போயிருச்சுன்னு நினைப்பேன்.
1: சமையல் இல்லையா?
3: ஆமா ஆமா, என் பொண்ணு அதாவது எங்கிட்ட சமையல் கத்துக்கிட்டா, ஆனா அங்க போனாக்க சப்பாத்தி எல்லாம் போட்டா அப்படியே கொல கொல கொல தொல தொல தொலன் இருக்கும், சாப்பிடறதுக்கு மெதுவா இருக்கும். எப்படிமா இத போடுற அப்படின்னு சொன்னா, ஏமா சப்பாத்திய கொஞ்சம் தண்ணி நல்லா நெண்ணு நெண்ணு பிசைஞ்சு போடணுமா, என்ன ஒரு குளிக்காரண்டி தேங்காய் எண்ணெய் ஊத்தணுமா, ஊத்தி பிசைஞ்சு போட்டோம்னா பாரு அப்படின்னு சொன்னா, எப்படி போட்டா அப்படின்னு இது தெரியாம போயிருச்சே, என்ன ஒரு குளிக்காரண்டி எண்ணெய் ஊத்தி சப்பாத்தி போடணும்னு தெரியாம போயிருச்சேன்னு நினைப்பேன். அதே மாதிரி குருமாவுமே ரொம்ப சூப்பரா பண்ணுவா, எப்படிமா பண்ண அப்படின்னு கேப்பேன். அதோட அவ சொல்லுவா, அம்மா தேங்காய் எல்லாம் கூட சேர்த்துக்க வேணாம், சீரகம் சோம்பு மிளகு தேங்காய் தக்காளி எல்லாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே அரைச்சு அப்படியே ஊத்தி குருமா பண்ணு பாருமா அப்படின்னு. அச்சோ, இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, தேங்காய் தேங்காய் ஊத்தணுமே, இனிமே நான் வச்சிடுறேன் பாரு அப்படின்னு அவட்ட கத்துக்கிட்டு நான் இங்க வந்து சமைச்சேன். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, இப்ப ஒரு வித்தியாசமா இருக்கிற சுருசியா அப்படிங்கிறாங்க எங்க வீட்டுக்காரவங்க. அப்ப நம்மளுக்கு எல்லாமே இருக்கு பொருள், ஆனா பிள்ளைங்கிட்ட கூட நம்ம சின்ன நேரம் கத்துக்கிறோம் பாத்தீங்களா. பிள்ளைங்க கூட நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, ஆசிரியரா மாறுதுங்க. இது தெரியாம போயிடுச்சேன்னு நினைச்சது, இப்ப எல்லாமே நல்ல சமையல் சூப்பரா
1: பண்றீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாரு இங்கிருந்து?
4: ஹலோ ஹலோ சார், மணி சார், கிணிய மலை. வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க. அதாவது ஷார்ட்கட்டா இருக்கக்கூடிய அந்த வழியே நம்ம தெரியாம வச்சிருந்திருக்கோம்.
4: ஆமா, போயிட்டு இருக்கோம்
1: பாருங்க பாருங்க.
4: சுத்திட்டு மறுபடியும் வந்த வழியே வந்து போனோம்.
1: நான் கூட நான் பல நாள் யோசிப்பேன், நம்ம வீட்டுக்கு போகும்போது இவ்வளவு நாள் இப்படி ஒரு வழி இருக்குன்னு நமக்கு தெரியாமலே போச்சே அப்படின்னு நான் பல நாட்கள் நினைச்சது உண்டு. சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி சார்.
1: நன்றி.

0: Duopore.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே என்று நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும்

0: பார்சலா இருந்தாலும் அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ரெயின்போ ஃபார்ம் 101.4 அணிந்திருக்கிறோம் நேர்களை. இது நமக்கான நிகழ்ச்சி, நம்முடைய நிகழ்ச்சி ரெயின்போ ஃபார்ம்ல. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நாம் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபீல் பண்ணிய விஷயங்கள் கொடுத்து பகிர்ந்துட்டு இருக்கோம். நேர்கள் தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்.
1: ஊரப்பாக்கம் சுந்தரேசன் சார்.
0: சொல்லுங்க சுந்தரேசன்.
1: நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன், நலமா இருக்கிறேன்.
1: சரி சார், இப்போ நான் ஒரு கோவில் தேடி போனேன் சார். அந்த கோவில் எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த கோவில் அட்ரஸ் வந்து பக்கத்துல தான் இருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டு என்ன இது கூட தெரியாது உனக்கு, இங்கே தான் இருக்க, கூறாஞ்சல தான் இருக்க, திருச்சவம் தெரியாதா அப்படின்னாரு. ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிருக்கேன், அதுதான் ஒரு ஆச்சரியம் சார். இன்னைக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச இடமே கட்சியில வந்து தேடி கண்டு போயிருக்கேன். கரெக்டாக அட்ரஸ் சொன்னா கரெக்டாக போயிட்டேன்.
0: ஓ, ஏற்கனவே தெரிஞ்ச இடம்.
1: அவன் தெரிஞ்ச இருந்தது, ஆனா வந்து அந்த லொகேஷன்ல இருக்குன்னு
0: தெரியாது.
1: அதாவது ஒரு வேலை விஷயமா போனா அவர் ஃப்ரெண்டு கரெக்டா ஃப்ரெண்டு அட்ரஸ் இருந்து ஃப்ரெண்டை மீட் பண்ணா அவர் ஏற்கனவே தெரிஞ்ச இடம் அது. ஏரியா எல்லா ஏரியா தெரியும் அவனுக்கு, மெட்ராஸ் இந்த இடம் தெரியாது அவனுக்கு
0: அப்படின்னாரு.
1: வந்து கோவில் ஒரு பார்க் ஏற்ற போல இருக்கு அந்த கோவில். திருச்சூர் மலை மேலே போகணும், அங்க சிவன் கோயில், அதுக்கு முன்னாடி அம்மன் கோயில் தான் அப்படின்னாரு.
0: தெரிஞ்ச இடம் தான், இது தெரியாம வச்சிருக்கீங்க.
1: ஆமா, சமய சக்தி மாரியம்மன் கோவில்.
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ஆமா சார், அங்க போயிட்டு ஒர்க் பண்ணிட்டேன், அஞ்சு ஆறு மாசம் ஒர்க் பண்ணிட்டேன். லாங்கா போக முடியலன்னு உடம்பு சரியில்ல சார். 7 வயசு
0: ஆயிட்டு,
1: 35 வருஷம் சர்வீஸ் பண்றேன் சார் நான் கோவில் லைன்ல.
0: சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ஆமா சார்,
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் சொன்னேன். வாழ்த்துக்கள். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, பேசலாம். வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. நல்லா இருக்கிறேன்.
2: செந்தில் கண்ணன் பேரளம்.
0: சொல்லுங்க செந்தில் கண்ணன்.
2: அதாவது சார், இந்த நம்ம எஃப்எம் வந்து சார் டியூன் பண்ணி ஒரு 2-3 மாசம் வச்சோம் சார். அப்போ பாட்டு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். இதுக்கு நம்பர் தெரியல சார், இப்ப சொல்ற மாதிரி அப்ப நம்பர் சொல்ல மாட்டேன்.
0: ஓஹோ,
2: நான் வந்து ஒருத்தராய என் ஃப்ரெண்ட் எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் பேசுறாங்க, ஒரு எல்லா நேரமும் பேசுறாங்க தெரிஞ்சவங்க எல்லாம்.
0: இது தெரியாம போச்சு நமக்கு,
2: எனக்கு இது தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் போன் பண்ணி, இது என்ன இப்போ எதுக்கு எல்லாரும் கூப்பிட்டுருக்க, என்ன செய்ய போற, விருந்து வைக்க போறியா அப்படின்னாங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்டு, இல்லங்க இந்த மாதிரி எஃப்எம்ல பேசணும், எனக்கு அவங்க நம்பர் சொல்லல, தெரியல, இந்த கோட் நம்பர் சொல்லாம வெறும் நம்பர் மட்டும் சொல்லுவீங்க, நான் அதை மட்டும் போட்டு பார்த்துட்டு மாட்டேங்குது
0: விட்டுருவான்.
2: என்னடா இது மாதிரி ஆகிப்போச்ச. அப்புறமா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் அவங்க இந்த லைன்ல போன் பண்ணி பேசி

0: இதுதான் தெரியாது அவங்களுக்கு என்ன போங்க அப்படின்னாங்க. இது நம்ம இதே வந்து சார்,
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: வாய்ப்பு வாய்ப்பு நன்றி.
1: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். நேர்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு. வாங்க.
0: மாலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம், ராஜேஷ் குரு பேசுறேன்.
1: சொல்லுங்க ஆசீர்வாதம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன்
0: சார்.
1: நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க.
0: நானும் என் பொண்ணு எங்க வீட்டில் ஒன்னாவது தெருன்னு சொல்லிட்டு கலையும் போனோம். அங்க ஒரு மேரேஜ் நடக்குது சார், கல்யாண சத்திரம். போய் அந்த இடத்துல போய் பாக்குறோம், அந்த சத்திரம் இடமே தெரியல. அப்போ காலியா இருந்தது, இப்ப வீடு நிறைய கட்டுறது ஒண்ணுமே தெரியல. அப்புறம் ஒருத்தர் கேட்டோம், இப்படி போய் அப்படி போய் அப்படி போன்னு சொன்னாரு. நாங்க அப்படி போய் இப்படி போய் போனா நாங்களும் அதே இடத்துல தான் வந்து நிக்கிறோம் சார். அதே இடத்துல தான் நிக்கிறோம். என்னடா அது,
1: வழியே தெரியலையே.
0: நம்ம போன வழியே இந்த வழி காட்டிட்டு விடுறோம், நமக்கு தெரியும். திரும்பி போயிட்டு நீ ஒரே ரோடா போனோம். போனாக்கா அந்த சைட்ல இருக்குது,
1: அங்கதான் இருக்குது
0: அந்த சத்திரம் பேர் வந்து ஸ்ரீ வள்ளி,
1: அங்கதான் இருக்கு.
0: ஆமா, அங்கே எதிர்த்து தான் இருக்குது. அப்படி போய் சொல்லி போனா திடீர் நீட்டா போனதும் அதே பக்கத்துல தான் இருந்தது சார் சத்திரம். அப்புறம் நாங்க நானும் எங்க வீட்டுல மூணு பேரும் போயிட்டு அதை சாப்பிட்டு களிமை வந்தோம் சார். நல்லா தெரிஞ்ச இடம் அவனுக்கு தெரியல, வீடுக்கு பக்கத்து பக்கத்து பக்கத்து கட்சிட்டு போய் ஒண்ணுமே தெரியல சார். சார் வாய்ப்பு நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாரும் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
1: இஸ்மாயில் சொல்லுங்க. இஸ்மாயில்,
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறேன்
2: சார். எங்க ஊர் வந்து மயிலம்பட்டி, திருச்சி பாசன, கரூர் மாவட்டம். அங்க போய் ஜாமியான பாபா தர்கா எப்படி இருக்குன்னு கேட்டேன் சார். ஒண்ணு இல்ல, நல்ல பக்கத்திலே தான் சார் இருக்கு. நீங்க தெற்கால போயிட்டு வடக்கால வந்து தெற்க சைடு போனா தெரியும் பாருன்றாங்க. போய் போய் திரும்பி திரும்பி வந்தாவே அதே இடம் தான் சார் வந்து நிக்குது.
1: ஆனா வழி ரூட் வரல,
2: வரல, பக்கத்துலதான் இருக்கு. நான் திருப்பி இன்னொருத்தர் கேக்குறேன், ஏப்பா என்னப்பா நீ தெற்கால போப்பா, தெற்கால போய் அப்படி மேற்கால வாப்பா, என்னப்பா இது கூட தெரியலன்ற அவரு சொல்லி போய் அவரும் போய் திரும்பி போற அந்த இடம் தான் திருப்பி நிக்குது. எப்படி பாருங்க
1: பாருங்க, பத்து பத்து முறை சுத்தனாலும்
2: போயிட்டேன் சார்.
1: அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்க?
2: குழப்பாம
1: இனிமேல் சரியா போயிடலாம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம்
3: மணி சார்.
1: வணக்கம்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி. கோபால் மணி சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு கோபால்.
3: கோபால் கோபால்
1: அப்படின்னு கோபால் வந்துட்டீங்களா? கோபால்
3: வந்துட்டேன். நான் பிரிண்டர் வச்சிருந்தேன், பிரிண்டர் ஜெராக்ஸ் மிஷின்லாம். எனக்கு வந்து பக்கம் வந்து ரிப்பேர் பண்ணணும்னா தருமபுரில இருந்து வரணும், நான் சேலத்துல இருந்தா வரணும். ஒவ்வொரு தடவையும் சும்மா பேப்பர் மாட்டினாலும் ஜாம் ஆயிடுச்சானா அங்கதான் கூப்பிடணும். வந்து வந்து போவாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் என் வேலையை பார்த்து நிற்பேன், அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் என்னடானா ஒரு இது லாக் ஆயிடுச்சு, பிளேடு ஒண்ணு லாக் ஆயிடுச்சு, உள்ள லாக் ஆனதுல பிரிண்ட் வரல. அப்புறம் ஒரு பத்து பாஞ்சு நாள் கழிச்சு மெக்கானிக்கல் வராரு, வந்து உக்காந்து நான் அவரு பாக்காத மாதிரி திரும்பி திரும்பி பாக்கிற அந்த லாக் எடுத்துட்டு பட்டேன். அடப்பா, இந்த சின்ன விஷயத்துக்கா போய் பாஞ்சு நாள் நம்ம இது பண்ணிருந்தோம்.
1: பாஞ்சு நாள் பாருங்க, அந்த மிஷின் ஓட்டாம
3: அந்த லாக் எடுத்திருந்தா பாஞ்சு நாள் ஜெராக்ஸ் தான் ஓடிக்குமே. சின்ன ஒரு லாக் தான், அது ஆட்டோமேட்டிக் லாக் ஒண்ணு மாட்டிச்சு, அது லாக் ஆயிடுச்சு.
1: அது தெரியல நமக்கு,
3: அது தெரியாத போயிடுச்சு. இப்போ அது தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நம்மளே செஞ்சுக்கலாம். மேஜர் தான் கூப்பிடுறோம், மைனர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல.
1: சூப்பர் கோபால், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: வாய்ப்புக்கு நன்றி மணி சார்.
1: மகிழ்ச்சி. நிறைய செய்திகளை நேயர்கள் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
6: ஓ எஸ்

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட்
1: பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு அப்படின்றத பல நேயர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
1: நலமா இருக்கிற சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் ராஜபுரம் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க இக்பால்.
2: அதே இங்க நானும் என் ஃப்ரெண்டும் கும்பகோணத்துல இருந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு
1: இருந்தேங்க.
2: அவருக்கு வழி தெரியாதுங்க, அவருனால கூகுள் மேப் போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே போனோம். கடைசியில அது ரவுண்ட சுத்தி விட்டுருச்சு. ஷார்ட்டா போற வழி அது, நமக்கு கூகுள் மேப் ஃபாலோ பண்ண அது ரவுண்ட் அடிச்சுட்டு சுத்திட்டு வருது. ரொம்ப சிரமமா போயிடுச்சுங்க. அதனால இன்னும் அது கூகுள் மேப்னால யாரையும் கடையில கேட்டா கூட அந்த வழியை சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அந்த கூகுள் மேப் வச்சு ரவுண்ட் அடிச்சாதான் மிச்சங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு.
1: நன்றி,
2: வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேசலாம் சொல்லுங்க.
3: ஹலோ,
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரம்.
1: சுந்தரம் சொல்லுங்க. சொல்லுங்க சுந்தரம், சொல்லுங்க. சுந்தரத்தினுடைய தொடர்பில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
4: காத்து மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம்மின் ரெயின்போ மேடையும் அன்பு ஆகிய மணியை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொல்லுங்க சொக்கலிங்கம். நல்லா இருக்கிற சொக்கலிங்கம் சொல்லுங்க. இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண விஷயங்கள்.
4: அது நான் போன மாசம் என் நண்பர் பாபுராஜபுரம் முகமது இக்பால்கிட்ட சொல்லிக்கிட்டு
1: இருந்தேன்.
4: அதாவது நீசானியார் மூலமா வானொலி பண்பலை நிகழ்ச்சி எல்லாம் கேட்கலான்னு. இவ்வளவு நாள் தெரியாம போச்சே அப்படின்னு.
1: ஓஹோ, ஓகே, சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சொக்கலிங்கம். சிறப்பாக போயிட்டு இருக்க நிகழ்ச்சியாக அடுத்ததான் தூல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நின்றிருக்கேன்.

0: ரெயின்போ ஃபார்ம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 298-6-0038 என்ற எனக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சார் வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சொல்லுங்க. முருகன், எவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே.
1: ஆமா சார், நல்ல ஒரு அருமையான டாபிக் வச்சிருக்கீங்க, யதார்த்தமான டாபிக். ஆமா சார், இவ்வளவு நாளா போச்சுன்னா இந்த ஓவியம் சார், படம் வடிகிறது வந்து அந்த ஓவியம் வடிவு பாத்தீங்களா? அதான் சார், இவ்வளவு நாள் வந்து சயின்ஸ் படிக்கும் போது வரையுவான், அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் தான் வரையுவான், அப்படியே இந்த ரெக்கார்ட் நோட்டை வந்து அடிக்கடிக்கு வச்சிருவான். அந்த படம் அந்த படம் மரங்கள் எல்லாம் வரையுமா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இடையில வந்து நம்ம வீட்டுல வந்து சுவர்கள்ல வந்து இந்த படம் பறவைகள் படம் எல்லாத்து மரங்கள் எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா? அது எங்க வீட்டுல வந்து நாங்க புதுசு இருக்கும்போது இந்த படம் வந்து நாங்களே அப்படி வரைஞ்சோம் சார், வெயிண்டை வச்சு அப்படி வரையப்போ அளவு நல்லா வெயிண்டவர் யாராச்சும் வந்து வரைஞ்சாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் இல்லையா அப்படின்னா வீட்டுலதான் பயந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பாராட்டுறப்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்மளா அப்படி நல்லா அழகா வரைஞ்சிருக்கோம், ஒரு இதுக்கு மாதிரி வரைஞ்சு நல்லா வரைஞ்சிருக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த படம் வரைகிறது எனக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு.
0: சிறப்பு சிறப்பு.
1: அது
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: பத்மாவதி மணிஷாருக்கு ரெண்டு வணக்கம்.
0: ரெண்டு வணக்கம் பத்மாவதி, சொல்லுங்க.
2: நான் வந்து இந்த ஊர்ல வந்த உடனே என்ன நினைச்சேன், வடிவிடுமாம் கோயில் எங்களுக்கு தெரியல, அதுமோ ஏதோ காட்டுப்பா காட்டுப்பான்னு இப்படி கொண்டு சொல்லி
0: வந்தேன்.
2: நம்ம ஊர்ல காடு இருக்கு, ஆறு வாரம் இதுமோ போய் பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் பா சார். அப்புறமா தான் இதோ வடிவிடுமா கோயில் கிட்டதான் இருக்கு.
0: காரெல்லாம் வச்சுன்னு போலான்னு நினைச்சீங்க?
2: அப்படாதா, அப்படின்னா வாரம் ஒரு தடவை இதுமாப்பா அப்படின்னா மாசம் ஒரு ஆட்டி போனா போருமா அப்படின்னு சொல்ல சார்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
2: சாப்பிட்டீங்களா?
0: நல்லா நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், தொடர்பு தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், நெய்வேலி கிழக்கு வந்தியா மரதடி சரவணன்.
0: சொல்லுங்க.

0: சரவணன்.
1: இந்த காக்கி படம்லாம் எடிட் எடிட் பண்ணி அந்த இணையதளத்தில் வெளியிடுவாங்க, அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்படி செய்வாங்களோ சரி. ஏதாவது நம்ம வானொலி தோட்டாரம் நாமக்கல்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு ரகுராமன். அவர்கிட்ட கேட்டேன் நான், அவர் வந்து அவர் இங்க இருந்தபடியே போன்ல
0: சொல்லுங்க.
1: காட்சி பல்லாடி எடிட் பண்றதுங்க, அது சொல்லி கொடுத்தாரு.
0: அப்புறமா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப எளிமையா இருக்கு.
1: நிறைய எடிட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது, நம்ம ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றது, இப்படி நிறைய செஞ்சுட்டு இருக்கோம்.
0: இப்போ அவட எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க அதுல.
1: ஆமா ஆமா ஆமா,
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததான் அயன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இருந்தீர்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நாம் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். சில உணவுகளினுடைய பிறப்பிடம் நாம் நினைப்பது போல் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் சில பொதுவான பழமொழிகளுடைய உண்மையான அர்த்தம் இருக்கு இல்லையா, அது தெரிய அது வேறையாக கூட இருக்கலாம், நாம் வேறு மாதிரி புரிஞ்சிட்டு இருப்போம். சில வரலாற்று நிகழ்வுகள் பற்றிய தகவல்கள் நாம் தவறாக கூட நினச்சிட்டு இருக்கலாம், அல்லது இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாம பகிர்ந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த நேயர் வணக்கம். யாரு?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்களா?
0: நல்லா இருக்கிற சந்திரசேகர் சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா, இது தெரியாம போச்சே அப்படின்ட்டு நான் நினைச்சது என்னன்னா, என்னுடைய பாட்டிய வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சிருந்தாங்க. பாட்டிக்கு ஆபரேஷன், அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஆனா ஒரே செகண்ட்ல என்னுடைய அப்பா வந்து ஒரு ஷார்ட்கட் வழியில கூட்டிட்டு போனாரு. 5 நிமிஷத்துல வந்துருச்சு. ஐயோ, இத தெரியாதயா, மாங்க மாங்கன்னு காலையில
0: என்னத்த சுத்தி சுத்தி வந்தவன்.
1: ஒரு நாளைக்கு நாக்கு தள்ள 2 மணி நேரம் நடந்தேன் ஐயா, இத தெரியாம அப்படின்ட்டு நினைச்சேன். அதுக்கப்புறமா என்னவோ ஒரு 4 நாள் பாட்டி இருந்தாங்க. அப்ப அந்த ஷார்ட்கட் வழியா போகும் பொழுது வந்ததே பாருங்க, அடடடா ஒரு சந்தோஷம். அது காசு கொடுத்தாலும் ஈடு இணையே.
0: அதாவது இந்த டைம் சேவிங் சொல்றாங்கல்ல, அது வந்து இயல்பாவே நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும்.
1: உண்மை. அப்புறமா இது வந்து இப்படி சொல்றேன், ஒரு ஜோக்காவும் சரி கொஞ்சம் பில்லங்கத்தனமாவும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க சார், அவங்க கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்போம், ஒளழிவோம். அவன் வந்து இன்னொருத்தங்கிட்ட கரெக்டா யார்கிட்ட சொல்லாதேன்னு சொல்றனா அவங்க கிட்ட போட்டு
0: அவன் தான் சொல்லுவான்.
1: ஆமா, அப்போ இவன் போயும் போயும் இவங்கிட்ட இந்த விஷயம் சொல்லுவோமே, இவன் இப்படி சொல்லுவான்னு
0: தெரியாம போச்சு.
1: பல விஷயத்த சொல்லாம நான் அப்படியே தப்பிச்சிருப்பேன், சரி அடி வாங்கி கத்துக்க வேண்டியதா இருக்கே அப்படின்ட்டு நான் நினைச்ச தருணங்கள் எல்லாமும் இருக்கு.
0: நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஹலோ.
0: வணக்கங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ராஜலட்சுமி வேஸ்கமாம்பளம்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி.
2: எனக்கு இது தெரியாம போச்சு நினைச்சது வந்து, ஏசி மிஷினுக்கும் டிவிக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ரிமோட்ல டைம் செட் பண்ணிட்டு அதாவே நின்றுடுங்கிறது தெரியாம தூக்கம் வந்ததும் நிறுத்தணுமே. இன்னும் அதுவும் இப்ப ஏசி தான் ரொம்ப கூலிங் ஆனதும் நிறுத்த வேண்டியதா இருக்குது, முடிச்சோம்னா அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா பாருங்க இப்ப இது எவ்வளவு ஈஸி. என்ன ஒரு நிமிஷத்துல நானும் அதே மாதிரி டக்குன்னு கத்துக்கிட்டேன், அது இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாம சொல்லாம இருந்திருக்கிறமேன்னு அப்புறம் இப்பதான் அது இதாச்சு.
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி
0: நன்றி. வணக்கம். நேயர்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் சம்சுதீன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சம்சுதீன்.
3: நாங்க ஒரு தடவை சார் எங்க வீட்டுல நாங்க திருச்சிக்கு போனோம் சார், என் பேரன் கூட்டிங்க. அப்ப அந்த நேரம் சார் இப்ப பஸ் மயிலம்பட்டி போற பஸ் எங்க நிக்கிறீங்க கேட்டா, அந்த பக்கம் போ அந்த பக்கம் போ, இந்த லாஸ்ட்டுக்கு போன அலைய விட்டானுங்க சார். மணி அப்புறம் 8:30 அந்த வண்டி கட்டி சார், எங்களுக்கு நான் கட்டி ஏறி போனோம் சார்.
0: அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போறது எளிமையாயிடுச்சு.
3: ஆமா சார்,
0: ரொம்ப சிறப்பா. நன்றி நன்றி. சிறப்பா போயிட்டு இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததா கிரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு கேட்டதும் பல நேர்கள் கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கூட இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு என்னன்னா, இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சேன்னா இந்த தலைப்பு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம வச்சிருக்கலாமே, இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்மளால் சிந்திக்க தோணுது. ரொம்ப சிறப்பாக பேசுகிற நேர்களுக்கும் சிறப்பாக பகிர்ந்துக்கிட்ட வார்த்தைகளுக்கும் நன்றி சொல்லிட்டு, அடுத்ததாக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் கேட்டிருந்தீர்கள். இது உங்களுக்காக.

லெட் லவ் லீட் த வே பை ஸ்பைஸ் கேர்ள்ஸ். டைம் ஆன் த கிளாக் இஸ் 6:15 அண்ட் ஐ எம் கோன் பி பிளேயிங் கம்ஃபர்டபிளி நம் பை பிங்க் ஃப்ளாய்ட். திஸ் இஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மிஸ்டர் சதீஷ் ஃப்ரம் மயிலாப்பூர். சார், ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ட்ராக்.

0: The time is 6:30. Please stand by for the regional news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்று பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர்,

0: அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: மானியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: Your kind of music, only for your listening pleasure, only on Drive Time 101.4 FM Rainbow.
3: Welcome back. You are listening to Drive Time on FM Rainbow 101.4 in Chennai and 102.8 in Puducherry. Getting back on the show, we have 20 minutes left. So if you have your favorite track, you still have time to make a request. Log on to our Facebook page, Chennai FM Rainbow 101.4, and find my post and make your request as a comment. Or call one of these two numbers, 044-298-6038 or 295-2054. I'm going to be playing Satyapriya's request. This is Spice Girls with Viva Forever.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் மணி. நேரிலே ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனதுக்கு இதமான பாடல்கள் கேட்பது நம்முடைய வழக்கம். அந்த வரிசையில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பண்படையில், உங்களுக்கு பிடித்தமான நேரத்தில் கேட்கறது அப்படின்னாலே மனசுக்கு பிடித்தமான ஒன்று. வணக்கம், யார் எங்கேருந்து அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 298600038 என்ற எண்ணுக்கும், 295205554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க
2: சார்? வணக்கம் சார்.
1: வணக்கம்,
2: சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து
1: சொல்லுங்க. சத்யநாராயணன் உங்க விருப்ப பாடல்
2: சார? படம் வந்து வள்ளி, பாடல் வந்து எண்ணுள்ளே எண்ணுள்ளே
1: எண்ணுள்ளே. ஆஹா, ஸ்வரலதா குரல்ல
2: ஸ்வரலதா குரல். ஆமா சார்,
1: என்ன பாட்டுங்க! சூப்பர், மகிழ்ச்சி சத்யநாராயணன். இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு இணைந்தீர்கள்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து யார் இங்க இருக்கு? வணக்கம்
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க பட்டாபி சார், பிடிச்சிட்டீங்க.
1: எனக்கு வந்து நினைவெல்லாம் நித்யா, எனக்கு இல்ல படம் பேரு.

0: பனி விழும் மலர்வனும் உன் பார்வை ஒருவனும்
1: அந்த வரம்
0: வரம் ஒரு வரம்
1: பாருங்க நல்ல பாட்டு ஐரம்பத்து வருகிற இளையராஜா இசையில எஸ்பிபி அவர்கள் குரல்ல உருவான பாடல் ரொம்ப சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க மகிழ்ச்சி இதோ உங்களுக்காக

0: வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
2: அழகான காலை பொழுதுல
3: புத்தம் புதும் காலை பொன்னின
2: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும் மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. இதனால் அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ண போகிறோம். குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பிறப்பிச்சுக்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் விளையாட்டுத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இது போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை ஊக்குவிப்பதற்காக பிரதமரும் எடுத்துக்கொள்வோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நான் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவித்தார்.

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 ஆண்டுக்குள் இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நேயர்களே, தொடர்ந்து நேயர்களுடைய விருப்ப பாடல். வணக்கம், யார் இருக்கிறது?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
2: திருப்பத்தூர் மாவட்டம் வேமக்கலம், சிவகுமார்.
1: சொல்லுங்க சிவகுமார், உங்க விருப்ப பாடல்.
2: சார், மாநகர காவல்காரன் படத்துல இருந்து வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை.
1: ஓகே, மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள்.
2: ஓகே சார், அனைத்து நண்பர்களாகவும் இந்த பாடல்.

ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்தாட்ட போட்டி பற்றிய நிலவரம் இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இனி தொடரும் நிகழ்ச்சி நம்முடைய ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 298-6-00-38 என்ற எண்ணுக்கும் 295-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலி நம்ம பேசுறேன் சார்.
0: வணக்கம் மகிழ்ச்சி, உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: படம் பாத்தீங்கன்னா தாமிரபரணி சார், தாமிரபரணி, அதுல அரியரன் பாடியிருப்பாரு, தாலிய தேவையில்ல நீதான் என் பொஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்ல நீதான் என் சரிபாதி, உறவோடு பிறந்தது பிறந்தது உசுரோடு கலந்தது கலந்தது மாமா மாமா நீதா நீதானே. அந்த பாட்டு போடுங்க. நன்றி
0: மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்கு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் கலா, சொல்லுங்க. மகிழ்ச்சி, அதே பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு கலா, கேட்டு நின்றுங்கள்.
2: நன்றி சார்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: நான் சொன்னது, நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன். நீங்க சொன்னீங்க அந்த முத்து சிப்பி மெல்ல மெல்ல திறந்து,
0: ராமு ராமு படத்துல இருந்து,
1: அது போடுங்க சார். ரொம்ப சந்தோஷம், நன்றி,
0: மகிழ்ச்சி.

0: குத்துச்சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும் அப்படின்ற இந்த பாடல் நிறைவாகும் போது நேரம் 7:48 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ், நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில அடுத்த பாடல். வணக்கம்.
1: வணக்கம். சென்னை 7 கிணறு தேவா.
0: வாங்க தேவா.
1: எனக்கு வந்து வாழ்வே மாயம் அதுல ராஜாவே தொடங்கும் ஒரு பாடல், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல். இல்லைன்னா அதுல எல்லா பாடலும் போடுறாங்க, இந்த பாடல் மட்டும் ரேர்.
0: ரேர் கலெக்ஷன் கேக்குறதா நம்ம தேவாவினுடைய பணி இல்லையா?
1: தனித்திறமையா.
0: ஆமா ஆமா. மகிழ்ச்சி தேவா.
1: நன்றி நன்றி.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நிறைவான பாடலாம் நேர் யார் யாருடைய விருப்ப பாடலை கேட்க போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். கூடுவாஞ்சேரியிலிருந்து குமார் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்திருந்தார், அவர் தொடர்பில் இல்லை. அவருடைய விருப்ப பாடல் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருக்கிறேன்.

உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகள்

0: தொழில்களை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எடிஷன் ஆஃப் யுவர் ஃபேவரட் வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. திஸ் இஸ் மியூசிக் பை த வே வித் மீ ஆஜி கிருத்திகா, ஓன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இன் சென்னை அண்ட் 102.8 இன் புதுச்சேரி. இந்த நெக்ஸ்ட் 55 minutes ஐ வில் பி ப்ரெசென்டிங் யுவர் ஃபேவரட் ட்ராக்ஸ், இங்கிலீஷ் மியூசிக் ட்ராக்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் அ ட்ராக் ஆஃப் யுவர் சாய்ஸ், ஆல் யூவ் காட் டு டூ இஸ் ஜஸ்ட் கெட் இன் டச் வித் மீ த்ரூ two simple ways. You could either call me on 044-298-6038 or 295-20554, or you could log on to Facebook and find our page, which is Chennai FM Rainbow 101.4. Find my post and make your request as a comment below that post. Kicking off this beautiful evening with Michael Jackson, this is I Just Can't Stop Loving You.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மீறாமல் வாய்மை எது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்ற தன்னம்பிக்கை வரிகளோட ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி மனதை வருடும் ரெயின்போ ராகங்கள்.
2: ரெயின்போ ராகங்கள்
1: தொடரும் பாடல் தினந்தோறும் திரைப்படத்திற்காக பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 9:45. நேயர்களே, அடுத்து நமக்காக தொடர இருக்கிற பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மகாநதி சோபனா பாடிய பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரூபாயின் நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: காலத்தை வென்ற காவிய பாடல்களை சுமந்து வரும் இந்த நிகழ்வில் வர இருக்கிற முதல் பாடல் சக்கரம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்ந்து வரும் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடினா.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ ரூபாய் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் எல்லார் ஈஸ்வரி அவர்களுடைய குரலில் பணமா பாசமா திரைப்படம்.

0: மனதை மயக்கும் இசையால் இணைந்திருக்கிறோம் நேர்களே. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடம்.
1: தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் மனதுக்கு புத்துணர்வு ஊட்டும் பழைய திரைப்பட பாடல்கள் வரிசையில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் ஸ்நேகிதி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாரதி பாடிய பாடல்.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நேர்களே, ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை உங்களுக்காக வழங்கியது நான், உங்கள் மணி. அடுத்த இனிய சந்தர்ப்பத்தில், அடுத்த இனிமையான தருணத்தில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நூற்று 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: ஒலிக்க வரும் பாடல் கட்டப்பஞ்சாயத்து திரைப்படத்திலிருந்து அருண்மொழி தேவி பாடியது. பாடலை இயற்றியவர் காமகோடியன், இசை இளையராஜா. நீ வேண்டும் என்பதால் வேண்டினேன், வரமாக கிடைத்தாய் நீ.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ.ஆர். ரஹ்மான்.
1: உறங்காத நேரமெல்லாம் உன்னோடு உறவாடும் நேரம்.

நிகழ்ச்சி தொடர்பு அடுத்த பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் மாறாது எப்போதும் என் அன்பு உன் மீது.

கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான். எல்லையில்லா இன்பம் எப்போது பெருக்கெடுக்கும் மனம் எதையும் எதிர்பாராமல் அன்போடு இருக்கும்போது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அலெக்சாண்டர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பவதாரணி பாடியது. இசை கார்த்திக் ராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் அகத்தியன், இசை தேவா. வாழ்வை இனிமையாக்கும் சொல் அன்பு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஞானப்பழம் திரைப்படத்திலிருந்து கே பாக்யராஜ் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பிரிவுகள் தோன்றினாலும் பரிவுகள் இருந்தால் போதும், இதயங்கள் எப்போதும் இணையும்.

என்னடி இன்னும் மௌனம் மௌனம் கிளியே கிளியே மணிமாடக் குயிலே நீ கொஞ்சம் நீடு வனவாச குயிலுக்கு சந்த

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஓஎஸ் அருண் பாடியது. என்னை பற்றி எல்லாம் மறந்தது, ஏன் உன் நினைவுகள் என்னுள் புகுந்தது.

ஒலித்த பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. நேரலை நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பழனிபாரதி ஐயப்பந்தாங்கல், பொன்னேரி கலில் அகமத், தியாகராயநகர் ரங்கராஜன், பொருசைவாக்கம் சவுந்தரராஜன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ரியாஸ் பாத்தி லாகூர் பாகிஸ்தான்லிருந்து. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் இளந்தேவன், இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும்

மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

கையோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்தாய்.

ஏழ்மையிலும் சிறுதாழ்மையிலும் நான் இருப்பதை கொள்வாயா? எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? நிலவே.

மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது, ஊர்வலம் தரவும் ஆவலும் தரவும் உனக்கா தெரியாது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது. இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சொந்தம் தந்த சொந்தம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றி கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:10. இப்போது கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமபக்தி சாம்ராஜ்யம் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. சுத்தபங்களா ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ராகம் தானம் பல்லவி, ராகம் மோகனம், சதுஸ்ர திரிபுட தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில்
1: திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
2: கேட்டது பொங்கும் மங்கலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது நாராயண கவசம். பாடியவர் மணிகிருஷ்ணசாமி.

சேத்து ஹிருதய ஓம்காரம் விகார மனுமூர்தனி ஷகாரம் து ப்ருவோர் மத்யே நகாரம் சிகயா திசேத் வேகாரம் நேத்ரயோர் யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

த்ரிவிக்ரமஹேவது விஸ்வரூபஹ துர்கேஷ்வடவ்யாஜிமுகாதிஷு பிரபுஹ.

சூஷ்மாண்டவைநாயகயக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ச்சூர்ணய சூர்ணயாரேன த்வம் யாதுதான ப்ரமத ப்ரேத மாத்ரு.

மத சச்சயது சத்யேனானேன நஹ சர்வேயாந்து நாசம் உபத்.